102 சுமாறு 102 திசைமீட்டர் அலைவரிசையில் வசந்தத்தின் சந்தசாரல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்று தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நான் நவிஷா விலையிலிருந்து கேஷானி நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அழகான கவிதையையும் கூட எங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அம்மா, உன் கைகளை விட பாதுகாப்பான புகலிடம் வேறு எதுவும் இவ்வுலகில் இல்லை. உன் கைகள் இருக்கும் வரை இந்த உலகம் மிகவும் அழகாக இருந்தது. என் அம்மா சந்திரகலாக்கு மற்றும் அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னைய தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கிணகத்தினிலிருந்து கூழ்வோன் குரு நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்ரூபி. நான் பரதத்துறையிலிருந்து அருள்மொழி. அன்பு உறவுகள் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆயக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இனிய அன்னைய தினநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய அம்மாவுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா அன்னையர்களுக்கும் வாழ்த்துறதா சொல்லி சத்யா ஃப்ரம் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி ஹட்டன்ல இருந்து கலாதேவி ஐயனார் மற்றும் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோரும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம். அன்னிய தின நல் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

சந்தசாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கிற அன்பான அன்பான உறவுகளும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேரம் வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் அன்னைய தின நல் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் சொல்லி தனலட்சுமி நிகழ்ச்சி நடந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய காலை நேரம் வணக்கம்மா, எப்படி நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நட்டம் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனிய கால நேர வணக்கம் சொல்லி அக்கிரிப்பற்ற பொப்டைலஸ் நிஷா நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி ரசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. ஹாய் அன்பான இனிய கால நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் வாங்கறையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இங்கிரியராவே நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. மற்றும் ஆய் அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சி விடுதான் நிகழ்ச்சி பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப இனிமையாகவே உள்ளதுன்னு சொல்லி அஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: அன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக: நல்ல நேரம் காலை 8:54 10:24, எமகண்டம் 11:54 1:24, ராகுகாலம் 4:24 5:54. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மீஷம்.

0: ஐச்சிகம் நலம், தனுசு வெற்றி, மகரம் உயர்வு, கும்பம் நிறைவு, மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் குழப்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் பொறுமை, கடகம் தெளிவு, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி பணிவு, துலாம் நன்மை, விருச்சிகம் நலம், தனுசு வெற்றி, மகரம் உயர்வு, கும்பம் நிறைவு, மீனம் பாசம்.
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

வாழ்த்துக்களையும் இனி கால நேர வணக்கம் வசந்த உறவுகளை. இந்த தோட்டம் மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சதீபன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான கால நேர வணக்கம் சொல்லி ரீம்சான் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கம் சொல்லி கரோலினா லிலித் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரோபியக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு வண்டரவளை வினோதன், வினு, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் வசந்த வானொலியில் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து கம்பன் பெர்னால் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாயக்கா, இதமான இனிய ஞாயிறு காலை பொழுது வணக்கம் சொல்லி லிந்துளி ஊவாகலையிலிருந்து ஜெகதீஸ்வரன், நாங்களும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி வத்தலிலிருந்து சாரா பிரபா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான அன்னையத்தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க.

வசந்தம் எஃப்எம்பி 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக கபில சந்திரசேன மரணம் தொடர்பான செய்திகள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அவருடைய மரணம் தொடர்பான அறிக்கையை நாளை தினம் நீதிமன்றில் குற்ற விசாரணை பிரிவினர் சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள். அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் அதேபோல் அவருடைய மரணம் தொடர்பான விசாரணை அமைக்களுக்காக குழு ஒன்று அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல இப்போது முக்கியமான வழக்குகளில் சந்தேக நபர்கள் அல்லது முக்கிய சாட்சியாளர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அல்லது கொலை செய்யப்படுகின்ற அல்லது தற்கொலை செய்து கொள்கின்ற சம்பவங்கள் குறித்தும் இப்போது அதிகமாக நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி எதிர்த்தரப்புகள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். டில்வின் சில்வா தெரிவித்த விவகாரம் இவ்வாறான கொலைகள் அல்லது இவ்வாறான விடயங்கள் ஊடாக விசாரணைகளை கூறும்போது முட்டுக்கட்டை போட முடியாது என்பதாக அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். கபில சந்திரசேன மரணித்தார் என்பதற்காக அந்த வழக்கு கைவிட முடியாது. அந்த வழக்கினுடைய ஒரு சந்தேக நபர் மாத்திரம்தான் அவர். எனவே இன்னும் பல சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள். அது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்ற தகவல்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல அட்டமஸ்தானங்களுடைய விகார அதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட போது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதேபோல் நேற்று தினம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை அதிகரித்திருக்கிறார்கள். 180 அலகுகளுக்கு மேலாக பயன்படுத்துகின்றவர்கள் மாத்திரம்தான் இந்த அதிகரிப்பு மின்கட்டண அதிகரிப்பு அமலாகும் என்பதாக நேற்று ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். யாழ் போதனா வைத்திய சாலையில் மருந்து பிரிவில் நேற்று தினம் பாரிய தீ விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே மருந்து விநியோகத்தில் இது எந்தவிதமான தடையை ஏற்படுத்தவில்லை என்பதாக தெரிவிக்கப்பட்ட தகவல்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நடிகர் விஜய் இன்றைய தினம் பதவியேற்கவிருக்கிறார். அவருக்கான பெரும்பான்மை, அவருடைய கட்சிக்கான பெரும்பான்மையை பெறுவதில் ஆட்சி அமைக்கான பெரும்பான்மைக்கான இழுபறிகளை தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக நீடித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் திருமாவளவன் உள்ளிட்ட அதேபோல முஸ்லிம் கட்சி உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவிக்க 120 என்ற பெரும்பான்மையோடு அவர் இன்று தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்கிறார் என்பதும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற பிரதான செய்தியாக வெளியாகின்ற செய்தி கபில சந்திரசேன தொடர்பான தகவல். அது குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு கபில சந்திரசேனவின் மரணத்தில் மர்மம், முடுக்கிவிடப்படும் விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல வீரகேசரி பத்திரிகையில் கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை அறிக்கை நாளை நீதிமன்றில் சமர்ப்பணம், விசாரணை குற்ற தடுப்பு பிரிவிடம் என்பதாக அந்த செய்திக்கும் தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்று தினம் இணைய சிங்கள பத்திரிகைகளிலும் பிரதானமான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கபிலகே மரணேகன சுயான கமுட்டு வாக்கு என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய தினம் லாங்காதி பத்திரிகையிலும் கபில சந்திரசேன கெல வெல்லாகனது விமர்சன திகட்டம் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதுபான செய்திகள் பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சரளமாக மீட்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. கோட்டை நீதவானின் உத்தரவுக்கு அமைவாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியமித்த கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஸ்ரீயந்த அமரத்த தலைமையிலான 5 கொண்ட குழு இந்த பிரேத பரிசோதனையை முன்னெடுத்திருந்தது. கொழும்பு சட்ட வைத்திய மற்றும் நச்சு ஆய்வியல் நிலையத்தால் இந்த நடவடிக்கை நேற்று முற்பகல் முதல் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே
இந்த விசாரணை முக்கியமான கட்டத்தை எட்டியிருந்த காலப்பகுதியில் தான் முக்கிய சாட்சியாளராக இருந்த காப்பில சந்திரசேன இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணம் குறித்துதான் இப்போது அனைவரும் பேசுகிறார்கள். அவருடைய மரணம் தொடர்பான விடயம் குறித்து இப்போது தீவிரமான விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கின்றன. அதன்படி இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை நாளை திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் மரண விசாரணைகளில் இந்த அறிக்கை நிபுணத்துவ சான்றாக ஆராயப்படவிருக்கிறது. இதனிடையே கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொள்ளுப்பட்டி போலீசாரிடமிருந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் மாற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக்க லொகேட்டியின் சில கீழ் சிறப்பு குழு ஒன்று இந்த மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கவிருக்கின்றது. யாபஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 54 நாட்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்வதற்கு கடந்த 7 தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வாறு நிலையில் கடந்த 8 தேதி காலையில் கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பட்டி பேதிரிஸ் மாவத்தையில் 37 விளக்கத்தில் அமைந்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. இந்நிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் கொலையா தற்கொலையா என்பதை கண்டறிவதற்கு சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மரணம் தற்கொலையா அல்லது வேற ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்கள் தான் இப்போது சந்தேகத்துக்கிடமாக மாறியிருக்கிறது. காரணம் இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயத்தில் அவர் பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தார். எனவே அதன் போது லஞ்சமாக பணம் பெறப்பட்டது, அந்த பணம் பெறப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியினுடைய தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதாக பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்பட்ட போதும் அதில் பல்வேறு முறைகள் இருந்தது. குறிப்பாக அவருக்கு பிணையாளிகளாக சரீர பிணை வழங்கப்பட்டது. எனவே அந்த பிணையாளிகளாக பெயரிடப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டவர்களுக்கு தலா 15,000 ரூபாய் வீதம் 30,000 ரூபாய் பணத்தை இருவருக்கும் கொடுத்து அவர்கள் போலியான முறையில் பிணையாளிகளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட விவகாரம் தெரியவர மீண்டும் அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குள் நீதிமன்றத்துக்கு சென்று அவர் மோசடி செய்திருக்கிறார், குறிப்பாக சட்டத்தை ஏமாற்றியிருக்கிறார், அதேபோல நம்பிக்கையை சீர்குலைத்திருக்கிறார். அதன் காரணமாக அவரை மீண்டும் கைது செய்து வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை நீதிமன்றில் உத்தரவின் பேரில் விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை முன்வைக்க நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டது 7 தேதி. ஆனால் அவரை கைது செய்வதற்கு முன்பதாக 8 தேதி காலையிலேயே அவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவல். எனவே பிரதானமான ஒரு வழக்கொன்றில் முக்கியமான சாட்சியாளர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்த நிலைமை தொடர்பான விடயங்கள் இப்போது சந்தேகத்துக்கிடமான நிலைமையாக மாறியிருக்கிறது. தற்கொலையா அல்லது வேற ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்கள் தான் இப்போது மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தொடர்பாக இப்போது அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதும் பிரதானமான செய்தி. அது தொடர்பாக சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகின்ற செய்திகள் குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். எனவே இந்த கபிலகை மரணேகன சுயாண்ட கமிட் வாக் என்பதாக மௌவியம் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட குழு ஒன்று இப்போது அவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மரணம் இப்போது அவர் கழுத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பான விடயம் இப்போது சந்தேகத்துக்கிடமாக இருப்பதாகவும் அது தொடர்பாக நீடித்த விசாரணை நடைபெறுவதாகவும் லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. கபில சந்திரசேன கெல விலாகினத விமர்சன திகட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குற்றவாளிகள் திணைக்களம் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் இன்றைய தினம் திவைன பத்திரிகையும் இது தொடர்பான ஒரு தகவலை தருகிறது. கபில மெருநாத் நடுவ எதிரியற்ற என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கபில சந்திரசேன உயிரிழந்தார் என்பதற்காக இந்த வழக்கு முடக்கப்பட மாட்டாது என்பதாக பேராசிரியர் பிரதீபா மகானா மகேவா அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சத்தரணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகின்ற போதும் இந்த வழக்கில் யாபஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் கபில சந்திரசேன ஒரு சாட்சியாளர் மாத்திருந்தார், ஒரு சந்தேக நபர் மாத்திருந்தார். ஆனால் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இவர் மட்டும்தான் இதில் சாட்சியாளராக இருந்திருந்தால் இந்த வழக்கு முன்னோக்கி கொண்டு செல்வதில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இவர் சாட்சியாளர்களில் ஒருவர், எனவே இன்னும் பலர் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த வழக்கை முன்கொண்டு செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த வழக்கு முன்கொண்டு செல்லப்படுவதாகவும் பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகானா மகேவா அவர்கள் திவைன பத்திரிகைக்கு வழங்கிய விசேட சேவையின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான
செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க மறுபக்கம் இன்னும் ஒரு அழைப்பாணை ஒன்று விடுக்கப்படுகிறது. இந்த வழக்கின் பின்னர் தான் இதற்கான உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டது. எனவே அதனுடைய தொடர்ச்சியான செய்தி இன்று தினம் வருகிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தின் பிரதான தலைப்பு, ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணை, 12 தொகுதி ஆஜராகுமாறு மஹிந்தவுக்கு அழைப்பாணை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதுதொடர்பான செய்தி இடம்பிடித்திருக்கிறது. சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஏபஸ் ரக விமானங்கள் கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகள் தற்போது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னணியாகுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்டுள்ள இந்த அழைப்பாணை கடிதம் தங்காலை கால்ட் நிலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுதிப்படுத்தியிருக்கிறது. கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த போதிலும் அதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கடிதமும் கையளிக்கப்படவில்லை. எனினும் நேற்று சனிக்கிழமையே அந்த உத்தியோகபூர்வ ஆவணம் முன்னாள் ஜனாதிபதி நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகி அதிகாரி கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் சம்பவித்து 24 மணித்தியாலங்கள் கூட நிறைவடையாத நிலையில் ஆணைக்குழு இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணை கபில சந்திரசேன மிக முக்கியமான சந்தேக நபராகவும் சாட்சியாகவும் கருதப்பட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னைய அரசாங்க காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்தில் ஏபஸ் விமானங்கள் கொள்வனவு செய்த போதும் மில்லியன் கணக்கான டாலர்கள் தரகு பணமாக கைமாறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உயர்மட்ட தொடர்புகள் குறித்து கண்டறியும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதியிடம் நீண்ட வாக்குமூலம் ஒன்றை பெற ஆணைக்குழு திட்டமிட்டிருக்கிறது. இதன்படி எதிர்வரும் 12 தேதி செவ்வாய்க்கிழமை காலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் முன்னிலையில் பிரசன்னமாகி தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க உள்ளதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே கபில சந்திரசேன வாக்குமூலத்தின் போது இவருடைய பெயரையும் குறிப்பிட்டதால் குறிப்பாக இவருடைய தேர்தல் பணிகளுக்காக அந்த பணம் செலவிடப்பட்டதாக சட்டமாதிபர் சார்பில் மன்றில் சில விடயங்களை சுட்டிக்காடுகின்ற போது தெரிவிக்கப்பட்ட தகவலாக இருந்தது. பத்திரிகையில் பத்திரமான செய்திகளை தந்திருந்தன. இதை அவ்வாறு இருக்கத்தான் இவருடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய சொத்து விவரங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் கேள்வி எழுப்பி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சான்விக்குமாறும் கோரிக்கை விடுக்க அவர் இதற்கான கால அவகாசம் கோர கால அவகாசம் வழங்க முடியாது என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்த நிலையில்தான் இப்போது இந்த ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணை தொடர்பில் இப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் அழைப்பாணை விடுக்கப்படுகிறது. 12 தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகி தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துமாறும் தன்னுடைய தரப்பில் இருக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்துமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அழைப்பாணை விடுத்திருக்கிறது. இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க ஏற்கனவே மத்திய வங்கி திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய முக்கியமான அதிகாரி இந்த 2.5 மில்லியன் டாலர் வெளிநாட்டு கடையை செலுத்துகின்ற போது ஹேக்கர்களால் இவ்வாறு அந்த பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதே போல இப்போது இந்த முக்கியமான வழக்கில் கபில சந்திரசேன அவருடையும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயங்களை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றன. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் விமல் வீரவன்ச அவர்கள் இன்னும் ஒரு வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சியாளரை குறிப்பிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. சுரேஷ் சலேயின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம், விமல் வீரவன்ச கடும் குற்றச்சாட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய மர்ம மரணங்கள் மற்றும் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் காரணமாக மக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய சூழலில் சுரேஷ் சலேவினுடைய இந்த மரணம் போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகிறது. சட்டமும் நீதியும் நேர்மையாக நிலைநாட்டப்படாத பின்னணியில் அரசாங்கம் தனது பொறுப்பிலிருந்து முற்றிலும் தவறியிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியின் மர்ம மரணம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். சட்டமும் நீதியும் சரியாக நேர்மையான முறையில் நிலைநாட்டப்பட்டால் எவரும் இத்தகைய விபரீத முடிவுகளை எடுக்க
நினைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே எவரும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிவதில்லை. முதலில் நிதியமைச்சின் மேலதிக பணிப்பாளரின் மரணம் உண்மையாகவே தற்கொலையா இல்லையா என்ற பாரிய சந்தேகம் சமூகத்தில் எழுந்திருக்கிறது. அத்தோடு தற்போதைய சம்பவத்தை பார்க்கும்போது அது மேலோட்டமாக தற்கொலை போன்று தெரிந்தாலும் அதிலும் பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மாறாக அரசாங்கத்தின் செயல்பாடுகளால் மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் விலைக்கு தள்ளப்படக்கூடாது. இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை. இது மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். விடயமாகும். இதுதான் இறுதி தற்கொலையா அல்லது இறுதி கொலையா என்பதை கூற முடியாது. இது அரசாங்கம் தனது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் நாட்டு மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற மன உளைச்சலுக்கு ஆளான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இவரான விவரணை பின்னணியில் சுரேசலை போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகிறது. அவரின் உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்பதையே இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்பதும் செய்தி. ஒருவேளை அவருக்கு பிணை கிடைத்தாலும் கூட அடுத்து என நடக்கும் என்று அச்சமும் சந்தேகம் வதை தடுக்க முடியாது. அடுத்ததாக விசாரணை ஆணைக்குழு விவகாரம் தொடர்பில் கவனம் எடுத்தபோது எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் இந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அங்கு சாட்சியம் அளிக்க செல்வதா இல்லையா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. இவர்கள் யாரை சிறையடைக்க வேண்டும் என்ற பட்டியலை வைத்துக் கொண்டு அதை மட்டுமே வாசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதே போல உதய கமன் பிளவும் எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பிளவத்தின் உத்தரவு கவிவாகவே என்னிடம் வாக்குமூலம் உதய கமன்பிள கூறுகிறார் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ரங்க ராஜபக்சவின் மரணம் சந்தேகத்துக்குரியதென அவரது மனைவி முறைப்பாடு செய்திருப்பதாக நான் குறிப்பிட்ட கருத்து சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தினுடைய உத்தியோகபூர்வ கடிதத்தை அடிப்படையாக கொண்டது. பிளவத்தில் இருக்கும் பூஜ்ய பிரஜையின் அரசியல் உத்தரவின் பேரிடையே தனது போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளார் என்று பிவித்துறை ஏலவரமே தலைவர் உதய கமன்பிள தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை குளியாப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். ரங்க ராஜபக்சின் மரணம் தொடர்பாக அவரது மனைவி சந்தேகம் தெரிவித்திருப்பதாகவும் மரணம் சந்தேகத்துக்குரியது என்றும் மனைவி முறைப்பாடு செய்திருப்பதாகவும் நான் பகிரங்கப்படுத்திய விவகாரம் தொடர்பாக எனினும் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கூறினார்கள். உண்மையில் அவ்வாறு ஒரு வாக்குமூலத்தை அவரது மனைவி போலீசாருக்கு வழங்கவில்லை என்றும் நான் எவ்வாறு அப்படி ஒரு கருத்தை கூறினேன் என்றும் போலீசாரிடம் இருந்து அறிந்து கொள்ள விரும்பினார்கள். இப்படியான கூற்றை நான் கூறவில்லை என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன். நான் இந்த கூற்றை மேற்கோள் மட்டுமே காட்டினேன். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இந்த மரணம் தொடர்பாக நியமிக்கப்படும் நியமன கடிதத்திலேயே மரணம் சந்தேகத்துக்குரியது என மனைவி குறைபாடு செய்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் ஆங்கிலம் விளங்கும், ஆனால் பிளவத்தில் இருக்கும் பூஜ்ய பிரஜைக்கு தான் ஆங்கிலம் விளங்கவில்லை. ஜனாதிபதி இதுவரை நாட்டின் முதலாம் பிரஜையாக இருந்தார். முதலாம் பிரஜைக்கு மேல் யாரும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது முதலாம் பிரஜைக்கு மேல் பிளவத்தில் ஒரு பூஜ்ய பிரஜை இருக்கிறார். எனவே அந்த பூஜ்ய பிரஜைக்கு பின் உத்தரவின் பேரில் தான் வாக்குமூலம் பெறப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் உதயகமன்பிள கூறுகிறார். எனவே அவருடைய மனைவி அவ்வாறான சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது என்பதாக எந்தவிதமான கருத்துக்களை முன்வைக்காத பின்னணியில் உதய கமன்பிள ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இவ்வாறு அந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என்பதாக குறிப்பிட்ட நிலையில்தான் எப்படி அது சந்தேகத்துக்குரியது என்பதை விளக்குங்கள் என்பதற்காகத்தான் போலீசாரினால் அழைக்கப்பட்டிருந்த உதய கமன்பிள என்பதும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க டில்வின் சில்வா கருத்தொன்றை முன்வைக்கிறார். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சாட்சிகளை அளிப்பதன் மூலம் விசாரணைகளை முடக்க முடியாது. வரலாற்றில் சந்தேக நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் டில்வின் சில்வா கூறுகிறார் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை முடக்கும் நோக்கில் சாட்சியங்களை அளிப்பதற்கோ அல்லது மறைப்பதற்கோ எவரேனும் உட்பட்டால் அது ஒருபோதும் வெற்றி அளிக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கடந்த கால ஆட்சியில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் மிக தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த சட்ட நடவடிக்கையின் ஊடாக மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களது மனைவிகள் உள்ளிட்ட பல முக்கிய தரப்பினர் தற்போது விசாரணை வளையத்துக்குள் சிக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு தாங்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கப்போவதை உணர்ந்து கொண்ட சில தரப்பினர் அதிலிருந்து தப்புவதற்காக சாட்சியங்களை அளிக்கும் அல்லது திசை திருப்பும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன.
இந்நாட்டின் கடந்த கால வரலாற்றில் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகள் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் ஏராளம். குறிப்பாக சந்திரிகா குமாரதுங்கவின் ஆட்சிக் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமாக செயற்பட்ட சண்டி மல்லி என்பவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் இருந்த போதே கொல்லப்பட்டார். அதேபோன்று ராஜபக்சகரின் ஆட்சிக் காலத்தில் சந்தேக நபர்களை ஆயுதங்களை அடையாளம் காட்ட அழைத்து சென்ற போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளன. உண்மையில் இவ்வாறான கொலைகள் தனிநபர்களை கொள்வதற்கு செய்யப்பட்டவை அல்ல. அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை, அதாவது அந்த பாரிய குற்றங்களுக்கு பின்னால் இருந்த சூத்திரதாரிகளை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட சாட்சி அளிப்புகளையாகும். ஆனால் எமது அரசாங்கம் அத்தகைய அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தை முற்றாக நிராகரிக்கிறது. தற்போது சில சில சந்தேக நபர்கள் விளக்கமறையில் வைக்கப்படுவதன் நோக்கம் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கே ஆகும். அவ்வாறு சிறைச்சாலையில் வைக்கப்படுகின்றவர்கள் தமக்கு நெருக்கமானவர்களை கொண்டு போலி பிணைகளை முன்வைத்து வெளியே வர முற்படுகின்றார்கள். ஒரு பிரதான சாட்சி இல்லாது போனாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அதனால் முழு விசாரணை நின்றுவிடும் என எவரும் எண்ண வேண்டாம். ஒரு வழக்கை நிரூபிப்பதற்கு ஒரு சாட்சியை மட்டும் போதுமானதல்ல, அதற்கான ஆவண ரீதியான மற்றும் விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் அரசாங்கத்திடம் இருக்கின்றன. நாட்டை சூறையாடிய திருடர்களை பிடிப்பதும் அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதும் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரதான நோக்கமாகும். அதனை தடுப்பதற்கு எத்தகைய சக்தி சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அல்லது அரசு அதிகாரிகளை அச்சுறுத்த முற்பட்டாலும் எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. குற்றவாளிகளை அல்லது குற்றம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதாகவும் டில்வின் சில்வா தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 2.5 மில்லியன் டாலர் மோசடி, மத்திய வங்கி அதிகாரிகள் தம்மை விடுவிக்க முடியாது, அரசாங்க நிதி பற்றிய குழு முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பிடிக்கிறது. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இலங்கையின் நிதி முகாமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கிய திரைசீரியல் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி மின்னஞ்சலோடாக முன்னாள் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்திற்கு முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. நிறுவன கட்டமைப்பின் நடைமுறை தன்மை தொடர்பில் கடும் அதிருப்தியை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள குழு, மத்திய வங்கி அதிகாரிகள் இப்பிரச்சினையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது, ஜனவரி 2026 வரை மத்திய வங்கி பொது கடன் முகாமைத்துவ அலுவலகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு மேலாளர் என்ற ரீதியில் மத்திய வங்கியில் உள்ள திரைசேரியின் வெளிநாட்டு நாணய கணக்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் அவர்கள் விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும். 2026 மே மாதம் இறுதிக்குள் 2.5 மில்லியன் டாலர் மோசடி எவ்வாறு நடந்தது, அடையாளம் காணப்பட்ட நிறுவன ரீதியான சிக்கல்கள் மற்றும் மீண்டும் இவ்வாறானவை நிகழாமல் தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையை நிதியமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாட்டு கடன் வரி செலுத்துவதற்கு தற்போதைய அதிகார பகிர்வு தொடர்பான ஆவணங்களை நிதியமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும் என குழு நிதியமைச்சருக்கு பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. 2.5 மில்லியன் நிதி மோசடி தொடர்பில் திரைசீரின் செயலாளர் அரசன சூரியபிரபு மற்றும் திரைசீரின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்த அதிகாரிகள் கடந்த மாத இறுதியில் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முறையாகி விடயங்களை முன்வைத்திருந்த விடயங்களையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் ஒன்று லங்காதீப் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை 2.5 மில்லியன் டாலர் ஹேக்கர்களால் களவாடப்பட்ட சம்பந்தமான வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தேகத்துக்கிடமான மர்மமான தொலைபேசி அழைப்பு ஒன்றும் கிடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. மகாபாண்டாகர முதல் சுரக்கமும் கணுதுனு அசுரதி அபிராஸ் துரக்கத்தின் அமத்துமாக் எவித் என்பதாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மத்திய திரைச்சேரியினுடைய அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடியாக மோசடியாளர்களின் கைகளுக்கு செல்கின்ற விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் குற்றவாள திணைக்களம் உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்பொன்று கிடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இப்போது தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்ற இந்த காலப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஒரு தொலைபேசி அழைப்பொன்று கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அது தொடர்பான இந்த இமெயில், அதாவது மின்னஞ்சல் கொடுக்கல் வாங்க இடம்பெற்ற காலப்பகுதியில் தொடர்பான
ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்றும் கிடைக்கப்பட்டிருந்தாகும். எனவே அது எந்த நாட்டிலிருந்து யாரால் வழங்கப்பட்ட தகவல் தொடர்பான விடயங்கள் இப்போது விசாரணைகளாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயம் தொடர்பிலும் இப்போது இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற காலப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்பொன்று கிடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் கடந்த வாரங்களில் இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே அந்த சம்பவங்கள் தொடர்பிலும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. யாருடைய தொலைபேசி அது, எங்கிருந்து அழைப்பு வந்தது, எதற்காக வந்தது, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான விடயங்கள் குறித்தும் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, 15 வயது சிறுமி பாலியல் துஷ்புரிய விவகாரம், அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி கைது, 12 திகதி வரை விளக்கமறியில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் அனுராதபுரம் அட்டமஸ்தான அதாவது என் பிடித்த வழிபாட்டு தலங்களுடைய விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். எனவே அனுராதபுரம் நீதவான் சியப்பத் சசிந்து விக்ரமத்தமி உத்தரவுக்கமைய நிட்டம்போ போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவை அடுத்து நேற்று முன்தினம் மாலையில் சிறுமியின் தாயாரை சிறப்பு போலீஸ் குழு மதவாச்சி பகுதியில் வைத்து கைது செய்திருந்தது. அவரை அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்த போது எதிரும் 12 திகதி வரை விளக்கமறியில் வைப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அத்துடன் சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு சிறப்பு போலீஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் நள்ளிரவு 11:50 மணியளவில் பல்லேகம ஹேமரத்ன தேரரை குறித்த போலீஸ் குழுவானது கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவரை கைது செய்திருக்கிறது. சிறுமியொருவரை கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரை கைது செய்ததாக போலீஸ் பேச்சாளர் உதயபள்ளி சத்யசேகர் உதயகுமார வுட்லர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் கைதின் பின்னரும் குறித்த தேரர் தொடர்ச்சியாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசார் நேற்று இத்தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அறிவித்த நிலையில் தனியார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்த மேலதிக நீதவான் சந்தேக நபரான தேரரை பார்வையிட்டதன் பின்னர் அவரை எதிர்வரும் 12 திகதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். 12 திகதி தேரரை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் ஆஜர் செய்யுமாறும் அதுவரையில் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலை அல்லது தேசிய வைத்தியசாலை வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைவாக சிகிச்சை அளிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல், குருநாகல் பிரதி மேயர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இப்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் கைது செய்யப்பட்ட குருநாகல் பிரதி மேயர் கட்சியிலிருந்தும் நீக்கம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குருநாகல் மாநகர சபையின் பிரதி மேயர் அஷார்தீன் மொய்னுதீன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பிரிவிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பத்திரமுனையில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கேள்வி பத்திரம் அதாவது டெண்டர் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக 3 மில்லியன் ரூபாயினை லஞ்சமாக பெற்ற போதே அவர் இவ்வாறு பிடிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுனின் நேரடி அறிவுறுத்தலின் பேரில் அஷார்தீன் மொய்னுதீனை கட்சியின் உறுப்பினரிடமிருந்து இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அரசியலமைப்பு மற்றும் சட்ட விவகார பணிப்பாளர் சிறை சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். குருநாகல் மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்காக ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்ததன் மூலமே அஷார்தீன் பிரதி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான மேலதிக விசாரணை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக நம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல், அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, நாகை KKS பயணிகள் கப்பல் நடுக்கடலில் தத்தளிப்பு, 141 பயணிகள் பத்திரமாக மீட்பு என்பதும் இன்றைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது தினகரன் பத்திரிகையில். நாகை காங்கேஸ்வரை பயணிகள் கப்பல் நடுக்கடலில் பழுதாகின்ற நிலையில் சுமார் 7 மணி நேரமாக உணவின்றி தவித்த 141 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பெற்றுகிறார்கள். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேஸ்வரைக்கு சிவகங்கை பயணிகள் கப்பல் வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்பட்டு வந்தது. பருவநிலை மாற்றம் காரணமாக கடந்த 2025 நவம்பர் மாதம் முதல் இந்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த கப்பல் போக்குவரத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையே 3 மணி நேர கடல் பயணம் என்பதால் இந்திய இலங்கை சுற்றுலா பயணிகள் இந்த கப்பலை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சிவகங்கை என்கிற தனியார் கப்பல் 100க்கும் மேற்பட்ட பயணிகளோடு புறப்பட்டு இலங்கை சென்றிருந்திருக்கிறது. மீண்டும் மதியம் 2 மணிக்கு இலங்கை காங்கேஸ்வரையிலிருந்து 141 பயணிகளோடு அந்த கப்பல் நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. அப்போது திடீரென நடுக்கடலில் கப்பல் பழுதடைந்தது. கப்பல் ஊழியர்கள் இதனை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் நீண்ட நேரம் போராடியும் கப்பல் எஞ்சினை சரி செய்ய முடியாததால் கேப்டனும் ஊழியர்களும் செய்வதறியாது திகைத்திருக்கிறார்கள். சுமார் 7 மணி நேரம் கப்பலிலேயே பயணிகள் இருந்ததால் பயணிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கை காங்கேஸ்வரை நாகை இடையிலான சுபம் கப்பல் நடுவழியில் எஞ்சின் பழுதாகி நடுக்கடலில் நின்றுவிட்டது. இதனால் நடுக்கடலில் 7 மணி நேரம் பயணிகள் தவித்திருக்கிறார்கள். இதன் பின்பு மீட்படகு உதவியுடன் பழுதடைந்த கப்பல் நாகை துறைமுகத்துக்கு இழுத்துச்செல்லப்பட்டது. கப்பலில் இருந்த பயணிகள் உணவு முறையான காற்றோட்ட வசதி இல்லாததால் மயங்கி பயணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனவே நடுக்கடலில் கப்பல் பழுதிருந்ததனால் உணவு குடிநீரின்றி தவித்த 141 பயணிகள் இவ்வாறு மயக்கம் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அங்கு வந்த மீனவர்கள் மீட்பு படைகள் மூலம் பயணிகள் கப்பலை துறைமுகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். என மீட்கப்பட்ட 141 பயணிகளும் நாகை துறைமுகத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு வர வேண்டிய கப்பல் சுமார் 6 மணி காலதாமதமாக 11 மணிக்கு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கப்பல் கரைக்கு வந்ததும் பயணிகளுக்கு மருத்துவக்குழு சிகிச்சை அளித்தனர். அதன் பின்னர் அவரவர் சொந்த இடங்களுக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இவை இவ்வாறு ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமான தகவலாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்றைய தினம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இன்று வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மின்சார கட்டணம் 18% உயர்வு, நாளை முதல் புதிய நடைமுறை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. தினகரன் பத்திரிகை அதற்கு இப்படி தலைப்பிடுகிறது. 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பாவித்தால் 18% கட்டண உயர்வு, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தேசிய அமைப்பு கட்டமைப்பு இயக்குநரினால் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட செலவு மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு நாளை 11ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2026ஆம் ஆண்டுக்கான சிறப்பு மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்திருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KPL சந்திரலால் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமை, வறட்சியான காலநிலை காரணமாக நீர் மின் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ளமை மற்றும் நாட்டிலவும் கடும் வெப்பத்தினால் மின்சாரத்துக்கான தேவை அதிகரித்துள்ளமை போன்ற காரணங்களால் மின்சாரத்துறையில் 38 பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட கட்டணத்தை உயர்த்த வேண்டியிருந்த போதிலும் அரசாங்கம் வங்கியில் உள்ள 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை பயன்படுத்தி சாதாரண பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பயனாக நாட்டில் உள்ள மொத்த மின்சார பாவனையாளர்களில் 95% கட்டண உயர்வு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இதன்படி வீடுகள் மற்றும் மத வழிபாடு தலங்கள் பிரிவில் மாதாந்தம் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது. 180 அலகுகளை விட குறைவாக பயன்படுத்துவோருக்கு கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட விடயம். அதேபோன்று சிறு மற்றும் நடுத்தரவிலான தொழில்துறைகள், விடுதிகள் மற்றும் பொது நோக்கங்களின் பிரிவின் மூலம் பிரிவின் முதலாம் உட்பிரிவு நுகர்வோருக்கும் கட்டண உயர்வு கிடையாது. சிறு மற்றும் நடுத்தரவிலான தொழில்துறைகள்,
விடுதிகள் மற்றும் பொது நோக்கங்கள் பிரிவின் முதலாம் உட்பிரிவுக்கு நுகர்வோருக்கும் இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்பது முக்கியமான விடயம். எனினும் மாதாந்தம் 180 அலகுகளுக்கு மேலாக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பாவனையாளர்கள் மற்றும் மத வழிபாடு தலங்களுக்கு 18% கட்டண உயர்வு அமலுக்கு வரும். அதேபோன்று அனைத்து அரசாங்க நிறுவனங்களுக்கும் பொது தேவை, பொதுத்துறை, விடுதி துறை மற்றும் தொழில்துறை ஆகியவற்றின் 2 மற்றும் 3 உட்பிரிவுகள் நுகர்வோருக்கும் 18% கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு தீர்மானத்துக்கு நிலக்கரி பிரச்சினை எவ்விதத்திலும் காரணமாக அமையவில்லை. நிலக்கரி பற்றாக்குறையில் ஏற்படும் மேலதிக உற்பத்தி செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்தக்கூடாது என்பதில் ஆணைக்குழு உறுதியாக இருக்கிறது. அத்தோடு மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை நியாயமான விலையில் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள தவறியமைக்காக தேசிய அமைப்பு கட்டமைப்பு இயக்குநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் எரிபொருள் விலை நிர்ணயத்தில் வெளிப்படைத் திறமையை உறுதி செய்ய ஒரு பொது விசாரணையை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 செப்டம்பர் 9 முன்னர் மின்சார கொள்முதல் மற்றும் விநியோகத்திற்கான முறையான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அமலாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய கட்டண உயர் விவரங்களின்படி 210 அலகுகளை பயன்படுத்தும் ஒரு வீட்டு பாவனையாளரின் கட்டணம் 1760 ரூபாவினாலும் 240 அலகுகளை பயன்படுத்துவோருக்கு 2210 ரூபாவாலும் அதிகரிக்கும். அதேபோல் 270 அலகுகளுக்கு 2660 ரூபாவாலும் 300 அலகுகளை பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாவாலும் கட்டணம் உயரும். 2030 திரவ எரிபொருட்கள் தங்கியிருப்பதை முற்றாக நீக்கி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை அடைவதற்கான திட்டங்களை திருத்தியமைக்க ஆணைக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. உரிமைதாரர்கள் கட்டண திருத்த தகவல்களை உரிய நேரத்தில் மற்றும் துல்லியமாக சமர்ப்பிக்க வேண்டும். தாமதமாதல் ஏற்படும் இழப்புகளை நுகர்வோரிடமிருந்து வசூலிக்க அனுமதிக்க மாட்டாது. மின்சார கட்டணங்கள் மூலம் வசூலிக்கப்படும் மேலதிக நிதியை மற்ற தேவைகளுக்கு செலவிட தடை விதிக்கப்பட்டதோடு அவை எதிர்கால கட்டண குறைப்புக்காக நுகர்வோருக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதெனவும் பேராசிரியர் KBL சந்திரலால் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்க. எனவே மொத்தமாக ஒரு சமரி என்னவென்றால், 180 அலகுகளுக்கு மேலாக பயன்படுத்துவோருக்கு 118% கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பது முக்கியமான செய்தி. 2030 அளவில் மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியூடாக மின்சாரத்தை பெற்றுக் கொள்கின்ற திட்டத்தை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை துரிதப்படுத்துமாறும் இப்போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிக்கையாக இதனை முன்வைத்திருப்பதை காணலாம். காற்றாலை, சூரிய சக்தி, நீர்வளம் உள்ளிட்டவற்றின் ஊடாக மின்சாரத்தை பெற்றுக் கொள்கின்ற அதே வேளையில் இந்த எரிபொருளை பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற விடயத்தை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது உலகளாவியதில் இருக்கிறது. எனவே அந்த விடயத்தை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கமும் இப்போது மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்துறை தொடர்பான விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தி வருவதாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சிய சாலையில் பயங்கர தீ விபத்து. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள், மருத்துவப் பொருட்கள் எரிந்து நாசம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்து சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதோடு விபத்தினால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள், மருத்துவப் பொருட்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றன. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி தீப்பற்றி எரிந்தது. தீயை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதோடும் மாநகர சபை தீயணைப் பிரிவினர், ராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார், மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைக்க பெரும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எனினும் சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கிடையே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்திருக்கிறது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீ பரவக்கூடிய ஆசிட் உள்ளிட்டவையும் காணப்பட்டமையினால் தீ வெகு வேகமாக பரவியிருக்கிறது. இதனால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள், மருத்துவப் பொருட்கள் ரீதியில் எரிந்திருப்பதாகவும் கட்டடம் உள்ளிட்ட தளபாடங்களும் கடும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து மருந்து களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் நடவடிக்கையும் ராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த களஞ்சிய சாலை பகுதிக்குள் அண்மையில் மருந்துகளை பாதுகாப்பாக வைத்திருக்க குளிரூடப்பட்ட அறை அமைக்கப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட மின்சார கசிவே இந்த தீ விபத்து காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது.
தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளை வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் மற்றும் அரசியல்வாதிகளுடைய பல தரப்பினரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. தடையின்றி மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியும், வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. தடையின்றி மருந்துகளை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அறிவித்திருக்கிறார். எனவே வைத்தியசாலை நிலவரம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். தீ ஏற்பட்ட வேளையில் முப்படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை அணைப்பதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதே சமயம் ஒரு தொகுதி மருந்துகளை பாதுகாப்பாக வெளியேற்றிருந்தோம். அதேவேளை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளுக்கு வைத்தியசாலையில் உள்ள ஏனைய உள்ளக களஞ்சியங்கள் மற்றும் கிளினிக் போன்றவற்றில் உள்ள பார்மசிகளில் இருந்து மருந்துகள் பெறப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும். அத்துடன் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்தில் இருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் மருந்து களஞ்சியில் இருந்தும் மருந்துகளை பெறவிருக்கின்றோம். ஆகவே வைத்தியசாலைக்கு வருகின்ற மற்றும் விடுதிகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு மருந்துகளுக்கு பாதிப்பில் தொடர்ச்சியாக வழங்கப்படும். தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார உலக நிறுவப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்த தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டிருக்கின்றார். 60% பெருமதிமிக்க மருந்துகள் தீயில் எரிந்தது பவானந்த ராஜா எம்பி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு தகவலையும் தருகிறது. மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் களஞ்சிய சாலையில் இருந்து 60 அதிகமான பெருமதிமிக்க மருந்துகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக வைத்தியர் முன்னாள் பிரதி பணிப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்திருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருந்த பகுதியில் நேற்று பார்வையிட்ட பின்னர் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். அந்த வகையில் அவர் மருந்து களஞ்சியத்தில் புற்றுநோய்க்கான மருந்துகள், சத்திர சிகிச்சைக்கான மருந்துகள் உள்ளிட்ட பெருமதியான மருந்துகள் பல பாதுகாப்பிருக்கின்றன. மேற்படி தீ விபத்தினால் அதில் சுமார் 60% இறுதி நாசமாக இருக்கின்றன. அதேவேளை தீ விபத்துடன் விசாரணைகள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் கொழும்பு இருந்து நாளை திங்கட்கிழமை வைத்தியசாலைக்கு வந்து விசாரணை நடப்பார்கள். அதுவரையில் களஞ்சிய சாலை போலீசாரின் பாதுகாப்பு இருப்பதோடு தீயில் எரிந்த மருந்துகளையும் பாதுகாப்பாக வைத்திருந்த விசாரணைகளின் பின்னரே அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இடம்பெறுகிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். 10,000 தமிழ் பேசும் போலீசாரை சேர்க்க திட்டம், போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையின் தகவல். இலங்கை போலீஸ் சேவைக்கு 10,000 தமிழ் மற்றும் முஸ்லீம் போலீசார் சேர்த்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள். தமிழ் பேசும் போலீசார்களிடம் பற்றாக்குறையை பெருமளவில் நீக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவின் பணிப்பாளரும் பேச்சாளருமான ஃபெட்ரிக் ஹுட்லர் வார இறுதி தினகரனுக்கு தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. நாட்டில் 85,000 போலீசார் கடமையில் இருக்கிறார்கள் எனவே இருப்பதாகவும், குறிப்பாக வடகிழக்கு தமிழ் பேசும் பிரதேசங்கள் கடுமையாற்றுவதற்காக புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் முஸ்லீம் பிரதேசங்களில் சிங்களம் பேசும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவது போதும் மொழி பிரச்சனை ஏற்படக்கூடிய அனாவசிய சிக்கல்களின் மூலம் தீர்வு தவிர்க்க முடியும் என்றும், போலீஸ் மக்கள் நல்லுறவில் இறுதி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற மற்றொரு தகவல் வீரகேசரியுடைய இரண்டாம் பாகத்தின் முதல் பக்க செய்தி. சீன சைபர் குற்றவாளிகளின் சொர்க்காபுரியாக இலங்கை, பாராளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வர்த்தக விசாக்களை தவறாக பயன்படுத்தி இலங்கைக்கு வரும் சீன பிரஜைகள் கொழும்பு துறைமுக நகரத்தை தளமாக கொண்டு பாரிய அளவிலான சர்வதேச சைபர் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் ஸ்ரீவர்தன பாராளுமன்றத்தில் கடுமையாக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கின்ற போது, துறைமுக நகரத்துக்குள் நூற்றுக்கணக்கான போலி நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இவை சட்டப்பூர்வமான வர்த்தக நடவடிக்கைகளாக அல்லாமல் சட்டவிரோத செயல்களுக்காகவே பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் நேற்று தினம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இதுகுறித்து அரசாங்கத்தின் டிஜிட்டல் அமைச்சிடம் முறையான கண்காணிப்பு அமைப்புகள் எவையும் இல்லை என்பது கவலைக்குரிய விடயம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். டிஜிட்டல் விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர், இந்த நிறுவனங்கள் முறையாக வரி செலுத்துகின்றனவா என்பதை கண்டறிய கூட அரசாங்கம் தவறிவிட்டது என்பதாகவும் அவர் இன்று குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கப் போகின்றோம்.
ஆன்லைன் மூல்ய வஞ்சாக்கரண விதேசிக்கியாண்டு நவாத்தின் அய அத் அடங்குவற்ற என்பதாக இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த இணையதளம் ஊடாக அல்லது ஆன்லைன் ஊடாக பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகின்ற குழுக்கள் இப்போது நாட்டில் அதிகளவாக அடையாளம் காணப்படுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களாக அடையாளம் காணப்படுகிறார்கள். எனவே அவ்வாறானவர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு வீடு அல்லது கட்டிடங்களை ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது வாடகை அடிப்படையிலேயோ வழங்கும் நபர்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள், தண்டனை வழங்கப்படும் என்பதாக இப்போது போலீஸ் தலைமையகம் சகல போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களிடம் வந்து ஒருவர் அதிக பணம் கொடுத்து இப்போது 10,000 ரூபாய்க்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு அறையை நான் 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவுடன் எங்களது மக்களும் அதை வாடகைக்கு வழங்கி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொந்தமான அந்த இடத்திலிருந்து அவர்கள் சட்டவிரோதமான மோசடியான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள விவகாரம் அண்மை காலமாக பல இடங்களில் பார்த்தோம். குருநாகல் பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள், கொள்ளுப்பட்டி பகுதியில் பலர் கைது செய்யப்பட்டார்கள், ராஜகிரி பகுதியில் பலர் கைது செய்யப்பட்டார்கள், பத்திரமுள்ள பெலவத்துறையின் பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள், ஹோக்கந்தர பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறு நாட்டின் பல இடங்களிலும் இருந்து இவ்வாறான வாடகைக்கு வீடுகளை பெற்றுக்கொண்டு ஆன்லைன் முறையிலான மோசடிகளை செய்கின்ற வெளிநாட்டவர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள். இதுவே அவர்கள் விசாக்கால் நிறைவேற்றம் தங்கியிருக்கிறார்கள், பிசினஸ் விசா என்று சொல்லிக்கொண்டு நாட்டுக்குள் வந்து இவ்வாறான மோசடியான தகவல்களை அவர்கள் மோசடி விடயங்களை செய்து வருகிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டாம் என்ற கோரிக்கை இப்போது போலீசால் முன்வைக்கப்படுகிறது. அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கலாம். எனவே வெளிநாட்டவர்கள் யாராவது உங்களிடமிருந்து வீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அவர் இருந்தால் அவருடைய விசா அல்லது அவருடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் பரிசீலனை செய்யலாம். அது மேலும் சந்தேகமாக இருந்தால் அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் கண்காணிக்கலாம். அல்லது சந்தேகம் வரும் பட்சத்தில் அதிகளவான 2-3 பேர் வருகை தந்து உங்களுக்கு மேலதிகமாக வாடகை பணத்தை தந்து அங்கு குடியிருக்க விரும்புகின்ற கோரிக்கை முன்வைத்தால் அது தொடர்பாக நீங்கள் அறிவிக்கின்ற போலீஸ் நிலையத்தில் சென்று அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இவர்கள் உண்மையாகவே வாடகைக்கு வந்தவர்களா அல்லது மோசடியாக பணம் சேகரிக்க வந்தவர்களா என்பதுடன் விடயங்களை நீங்கள் கேட்டறிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கான வாடகை வீடுகளை வழங்குங்கள் என்றால் நீங்களும் சட்டச்சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதை போலீசார் இப்போது அறிவுறுத்தலாக எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க நாங்கள் இப்போது தென்னிந்தியா பக்கம் செல்லலாம். இப்போது இந்தியாவினுடைய பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒருவர் இப்போது இந்திய அரசியல் களத்தையே மாற்றி அமைத்த ஒருவராக இருக்கின்றவர் தளபதி விஜய். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு இன்று அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வையிடுகிற மதவாக இளதரம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பாக வழங்குகிறது. முதல்வர் ஆகிறார் விஜய், இன்று பதவியேற்பு. விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் உட்பட 5 கட்சிகள் ஆதரவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட. இன்றைய தினகரன் பத்திரிகையில் 5 நாள் இழுபறி முடிவு, 120 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறார் விஜய் என்பதாக தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் இன்று பதவியேற்கவிருக்கிறார். தமிழக ஆளுநர் நேற்று மாலை சந்தித்த விஜய், 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை நிரூபிப்பதற்கான கடிதங்களை கையெழுத்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறார். அதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்கு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று விஜய் முதல்வராக பதவியேற்க உள்ளது. அதன்போது 9 அமைச்சர்களும் பதவியேற்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எனவே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் 107 உறுப்பினர்களை வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் கடந்த நாட்களாக திணறி வந்த நிலையில் நேற்று திமுக கூட்டணியில் உள்ள 5 கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு முழுமையாக அவருக்கு கிடைத்தது.

பல்கலைக்கழகம் 108 தொகுதிகளில் வென்றது. இவற்றில் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதன் காரணமாக தாவேக்காவின் எண்ணிக்கை 107 குறையும். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தெரிவு செய்யப்பட்டார். அதையடுத்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளைக்கரை ஆளுநர் மாளிகையில் கடந்த புதன்கிழமை 6 தேதி சந்தித்த தாவேக்க தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் வியாழக்கிழமை காலை வரை ஆட்சி அமைக்க ஆளுநரினால் அழைப்பு விடுக்கப்படாததால் மீண்டும் ஆளுநர் விஜய் வியாழக்கிழமை மதியம் 2 முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 118 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அதற்கான எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் விஜயிடம் இந்த ஆதரவு இன்மையினால் ஆளுநர் பல நாட்கள் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருந்தார். எனவே இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தினால் ஆதரவு கோரப்பட்டது அந்த கட்சிகளிடம். இதில் 20 வருடங்களாக திமுக கூட்டணியிலிருந்த காங்கிரஸ் தனது கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேக்காவுக்கு நிபந்தனையுடனான தனது ஆதரவை உடனடியாக வழங்கியது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முக ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கினால் மட்டுமே நாங்கள் ஆதரவு தருவோம். 30 வருடமாக திமுக கூட்டணி தொடரும் எம்மால் தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்க முடியாது என தெரிவித்து பிறகு பிற 3 கட்சிகள் ஆலோசித்து முடிவெடுப்பதாக கூறினதனால் விஜயின் ஆட்சி அமைப்பதில் இழுபறிநிலை காணப்பட்டது. இதற்கிடையில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியானது. மேலும் அதிமுகவுக்கு தேவையான ஆதரவை வெளியிலிருந்து திமுக அளிக்கும் என்றும் எதிர்க்கட்சியாக செயல்பட அக்கட்சி முடிவு செய்திருப்பதாகவும் என்றும் தகவல்கள் வெளியாகின. எனினும் திமுக அதனை மறுத்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை உள்ளிட்ட அதிமுக முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் புதிய அரசு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க தவறினால் ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டில் தமிழகம் நிர்வாகம் இயங்கும் என்ற அபாயம் இருந்து வந்தது. இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பு நீடித்து வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு விஜய் ஆட்சி அமைக்க அவசியம் தேவை என்ற நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று முன் மதியம் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கி இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜய் தலைமையிலான தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்தது. இடதுசாரிகள் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளைக்கரை தாவேக்கா தலைவர் விஜய் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 3 நாளாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறினார். ஆனால் ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 2 இடங்கள் தேவைப்பட்டு வந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று மாலை தனது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்தது. தாவேக்காவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளித்தமையினால் அக்கட்சி 118 இடம் பெரும்பான்மை எட்டியது. கடந்த நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுக்கும் சிறுத்தைகளின் ஆதரவு விஜய்க்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. இல்லையில் நேற்று முன்தினம் இரவு திமுக தலைவர் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசியதும் பேசுபொருளாக இருந்தது. ஆயினும் நேற்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமது ஆதரவை வழங்கியது. ஆதரவு கடிதத்தை தாவேக்கா முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனிடம் பெற்றுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்தும் திமுக கூட்டணியில் இருந்து இந்திய முஸ்லீம் லீக் தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக நேற்று மாலை கடிதம் வழங்கியது. இந்த கடிதத்தை தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகளான அருண்ராஜும் செங்கோட்டையனும் முஸ்லீம் லீக் யூனியன் தலைவர்கள் காதன் மொய்தனிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். எனவே பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை நிலையில் தற்போது இடதுசாரிகள் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிமிக்கு ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு தாவேக்காவுக்கு 120 எம்எல்ஏக்களுடைய பலம் கிடைத்திருக்கிறது. எனவே நேற்று 120 பெரும்பான்மை ஆதரவோடும் ஆளுநரை சந்திக்க விஜய் 4 முறையாக சென்றார். ஆயினும் ஆளுநர் கேரளாவுக்கு செல்லும் பயணத்தை திட்டமிட்டதனால் விஜயை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று கூறப்பட்டது. இதனால் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் இடையில் தனது இல்லத்திற்கு திரும்பினார். எனினும் பின்னர் ஆளுநர் கேரளா பயணத்தை ரத்து செய்தார். இதனைத் தொடர்ந்து தனக்கு ஆதரவு வழங்கிய கட்சித் தலைவர்களோடு ஆளுநரை சந்திக்க மீண்டும் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். இதன்போது பெரும்பான்மைக்கான ஆதரவு கடிதங்களை ஆளுநர் சமர்ப்பித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். விஜய்க்கு பெரும்பான்மை பலம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததை அடுத்து இன்று விஜய் தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. நேரு உலக அரங்கில் இந்த இன்றைய தினம் தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்கவிருக்கிறார். இதனை முன்னிட்டு நேற்று மாலை திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருக்கான ஆதரவை அறிவித்த பின்னர் அவருடைய கட்சி தொண்டர்கள் சந்தோஷ கொண்டாட்டங்கள் ஈடுபட்ட விவகாரங்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவருடைய இந்த மிகுந்த இழுபறிக்கு பின்னர் விஜய் தன்னுடைய ஆட்சி அமைக்கின்ற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார். எனவே ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்று காலை 10 நேரு உள்ளக அரங்கில் இந்த அவருடைய பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறப் போகின்ற விடயங்கள் பிரதானமாக

0: இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே 107 என்ற ஆசனங்களை கொண்டிருக்கின்ற அவருக்கு தனிப்பெருமை என்று ஆட்சியமைக்க முடியாமல் போனது. எனவே இப்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் இருந்து வந்த கட்சிகள், இடதுசாரிகள், அதே போல விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் கட்சி ஆகிய அந்த 5, காங்கிரஸ் ஆகிய 5 கட்சிகளுடைய அந்த ஒத்துழைப்பின் பெயரில் தான் இப்போது விஜய் இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்று பதவியேற்க இருக்கிறார். எனவே பார்க்கலாம், எதிர்காலத்தில் அவருடைய செயற்பாடுகளின் போது இந்த கூட்டணி கட்சிகள் எவ்வாறு செயற்பட போகிறது என்பது தொடர்பான விடயங்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவியை கேட்பதாகவும், திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தையும் கேட்பதாகவும் தகவல் வெளியாகிறது. போதிலும் நேற்று தினம் திருமாவளவன் தெரிவித்த தகவல், தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அல்லது ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் தமிழகம் வந்துவிடக்கூடாது, அது சட்டச்சிகள் ஏற்படுத்தும். மக்களின் ஆதரவின்படி, மக்களின் தீர்ப்பின்படி விஜய் தான் முதல்வராக தெரிவு செய்யப்பட வேண்டும். எனவே நாங்கள் முடிவெடுக்காவிட்டால் எங்களால் விஜய் முதல்வராக போகாமல் போகலாம், அல்லது தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி வரலாம் என்ற நிலைமை உருவாகுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதன் காரணமாக நாங்கள் எந்த விதமான நிபந்தனையுமின்றி வெளியிலிருந்து அவர்களுக்கு விஜய்க்கு ஆதரவு அளிக்கப் போவதாக திருமாவளவன் அறிவித்திருக்கின்றார். அதே போல நாங்கள் எந்த விதமான அதிகாரங்களையும் அல்லது எந்த விதமான நிபந்தனைகளையும் முன்வைக்கவில்லை என்பதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் நாங்கள் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கிறோமே தவிர திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகவில்லை என்பதாக திருமாவளவன் விளக்கவில்லை என்பது முக்கியமான தகவல். எனவே இந்த கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாம் ஓட்டுகளாக மாறாது என்று கூறிய அந்த காலம் போய் கூடுகின்ற கூட்டம் எல்லாம் ஓட்டுக்காகத்தான் இருந்தது, அவருக்காக நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கவிருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். அது தொடர்பான விடயங்களை நாளைய தினம் பத்திரிகை செய்திகளாக வெளியிடும். அது தொடர்பாக நாங்கள் நாளைய தினம் உங்களுக்கு விரிவாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின்

இம்சிங் அரசின் 23 புலிகேசி திரைப்படத்துக்காக ஒரு சுப்பிரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. அன்பான கால் மீற வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி. பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி கால் நீர் வணக்கம் சொல்ல தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான கால் நீர வணக்கம் சொல்லி ராஜேஷ்குமார் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி பசரையூர் ஏஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிமையான காலி மீற வணக்கம் ஹாய்மா சொல்லி என் அன்னையே என் கடவுள் அனைத்துமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி வேல்சாமி நிகழ்ச்சி இருந்திருக்கிறதான் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலி நேர வணக்கம் சகோதரி நலமா நிகழ்ச்சியில் நானும் சொல்லி ஞானமுருகன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் ஸ்ரீ சகோதரி, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அமுதா தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி இருந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க.

0: ரசாகன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வாய்க்குருஜா சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குடி செத்துரு.
2: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்து சபையின் விசேட முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்து சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 8, 18, 44. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 18, 44. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹38,39,170. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற சசதி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சூப்பர் பவுலுக்கான வெற்றி இலக்கங்கள் 34, 52, 76, 80. மீண்டும் 34, 52, 76, 80. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் கே சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 9, 5, 2, 0, 6. மீண்டும் 9, 5, 2, 0, 6. ₹2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ₹1,732 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹62,67,880. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹1,735 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் பவுல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 22, 23, 32, 34. மீண்டும் 22, 23, 32, 34. ராசி தனுசு. மீண்டும் ராசி தனுசு. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ₹81 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,58,91,180. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹84 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஊதானிர ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை ஜெய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 1, 7, 5, 5. மீண்டும் 1, 7, 5, 5. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ₹58,30,740. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஜெயசம்பத்த நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை அத கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 14, 19, 38, 59. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 14, 19, 38, 59. ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஆங்கில எழுத்து எம். நேற்றைய சூப்பர் பரிசு ₹643 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹71,37,880. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹647 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இளம் பச்சை நிற அதகோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். மீண்டும் எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இளம் பச்சை நிற அதகோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சுப்பிரிதன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 7, 3, 1, 7, 5, 5. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 3, 1, 7, 5, 5. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. நேற்றைய சூப்பர் பரிசு ₹780 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹36,91,080. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ₹781 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற சுப்பிரிதன சம்பத லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 52, 54, 74, 78. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 52, 54, 74, 78. ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். லக்கி சான்ஸ் இழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 7, 9, 7, 2, 0. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 9, 7, 2, 0. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 557 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 86,69,640 ரூபாய். மீண்டும் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய்

வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 86,69,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 558,00,000. எதிர் வரும் அடுத்த சீட்டில் பிற்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட ரொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ரோகவிற்கான வெற்றி இலக்கங்கள் 2, 4, 13, 43. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 4, 13, 43. ஆங்கில எழுத்து ஓ, மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. சூப்பர் இலக்கம் 38, மீண்டும் சூப்பர் இலக்கம் 38. கப்ரோக முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,624,00,000 வெல்லப்படவில்லை. 100,00,000 கப்ரோக இரண்டாம் கோடிபதி பரிசு பதிவுகள் வெல்லப்படவில்லை. 100,00,000 கப்ருக்கு 3,00,000 பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,46,40,600 ரூபாய். அடுத்த கப்ருக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,632,00,000. எதிர் வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான மஞ்சள் நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டு நிலையில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையினுடைய சுபதவசகினுடைய வெற்றி இலக்கினம் மிதுனம். வெற்றி இலக்கங்கள் 13, 19, 45. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 13, 19, 45. விசேட சூப்பர் இலக்கம் 2, 7, 3, 3. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையினுடைய ஜெயவிற்கான ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 6, 8, 9, 7. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 6, 8, 9, 7. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையின் அத சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 2, 3, 5, 2, 3, 9, 5, 2, 3. ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 2, 3, 5, 2, 3, 9, 5, 2, 3. ஆங்கில எழுத்து ஜே. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் ராசி சுப பலன் ஹந்தானயற்கான வெற்றி இலக்கினம் துலாம். வெற்றி இலக்கங்கள் 8, 10, 15, 21. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 10, 15, 21. வெற்றி இலக்கினம் துலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய சுபதவசகின் வெற்றி இலக்கினம் மணிக்கும். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையின் சுபதவசகினுடைய ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 17, 24, 30, 62. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 17, 24, 30, 62. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்த சபையின் மெகா பவருக்கான ஆங்கில எழுத்து கே. சுப இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 20, 43, 64, 77. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 20, 43, 64, 77. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய கொவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 27, 36, 47, 60. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 27, 36, 47, 60. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய மகஜன சம்பத்தவிற்கான ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 9, 5, 2, 3. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய மகஜன சம்பத்தவிற்கான ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 9, 5, 2, 3. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை மற்றும் தேசிய லுத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ரிலுக்ஷன் மற்றும் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஞாபகப்படுத்திய, ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய நாள்.
1: அன்னையர் தினம் என்பது தாய்மையை கொண்டாடும் ஒரு நாள். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நாம் நம்முடைய அம்மாவுக்கு நம் அன்பை வெளிப்படுத்துகின்றோம். அம்மா நம் வாழ்க்கையில் ஒரு தேவதை. அவளுடைய அன்பு தூய்மையானது. அவளை ஒவ்வொரு நாளும் நாம் போற்ற வேண்டும். குடும்பத்தின் தூண் போன்றவள் அம்மா. அவள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பாள். அவள் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருப்பாள். ஆனால் முகத்தில் பெரிய புன்னகையுடன் இருப்பாள். இந்த நாளில் அன்னையின் தியாகத்தையும் அன்பையும் போற்றுவோம். அனைவருக்கும் இனிமையான அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஞாபகப்படுத்திய, ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய நாள்.
2: கருவறையில் உயிரை சுமந்து கைகளில் உலகத்தை காட்டி

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புதிய ஒரு நாளின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் நீங்கள் சொல்லுங்க நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம் டிலூஷன்.
3: அன்பான காலை பொழுது வணக்கம் ஜி ஆர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய நாள் ஒரு உன்னதமான நாள், எங்களாருக்குமே ரொம்ப பெரியது. இந்த உலகத்திலேயே நாங்க வந்து அதிகம் அலசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவன், சரியா? அந்த ஜீவனுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஸ்பெஷலா வந்து அந்த காலண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாள் வந்து ஸ்பெஷலான நாள். ஆனா இந்த நாள் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு வந்து 365 நாட்களுமே ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் வந்து அன்னையர் தினம்.
2: ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, பல பரிமாணங்களை கொண்ட ஒரு உருவம் தான் அன்னையர் தினம், அன்னை. மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற அந்த நாளில் கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக பழங்காலத்திலாம் வந்துட்டு உலகில வந்துட்டு இந்த அன்னையர் தினத்தை வந்துட்டு ஒரு புனிதமான, ஒரு தெய்வீகமான நாளாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்கள்ல, நிறைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வந்துட்டு புனிதமான ஒரு நாளாக கருதி தேவாலயங்களாகட்டும், மத வழிபாடுகள் எல்லாம் பெரிய ஒரு பிரார்த்தனைகளை ஈடுபடுவாங்க இல்லையா?
3: கடைவாக இந்த நேரத்துல வந்து நான் ஸ்பெஷலா நான் வந்து வந்து சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல இப்ப இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன், உங்க கூட வந்து ஷோ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அம்மா. நான் வந்து அதிகமா எப்பவுமே ஸ்கூல் லைஃப்ல வந்து நம்ம சொல்ற விஷயம் யாருமே கேட்க மாட்டோம்ல, ஆனாலும் கூட நான் வந்து படிக்கிறதுக்கு, ஸ்டடிக்கு, எல்லா விஷயத்துக்குமே எனக்கு வந்து பேக் போனா என்னுடைய ஃபேமிலியில ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அம்மா, சரியா? இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு இந்த அப்பா படத்துல ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா, நான் எப்படியாவது வந்துடுவேன்மா, நீ பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல மிக முக்கியமான ஒரு பர்சன் என்னுடைய அம்மா. கருவறைகள் சம்மந்து கைப்பிடிக்க நடக்க கற்றுத்தந்து என்று நான் இந்த உயரத்தில் நிற்க காரணமான அந்த ஒரு ஜீவன், அந்த ஒரு அம்மான்னு சொல்றதை விட மா அந்த வேர்டுக்கு அதிகமான ஒரு பவர் நினைக்கிறேன்.
2: ஒரு தெய்வீக உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை வந்துட்டு நிறைய நாடுகள்ல எல்லோருமே பேசக்கூடிய, எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீகமான, ஒரு புனிதமான ஒரு தினமாகத்தான் இன்றைய நாள் கருதப்படுகிறது. நிறைய பேரை பார்க்கின்ற போது டிலூஷன், இன்றைய நாள் வந்துட்டு ஒரு ரொம்பவே கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுவாங்க. ஏன்னு சொன்னா பேச மாட்டாங்க, பேசுவாங்க, சேருவாங்க, சேர மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல இந்த காலம் எல்லாரையும் ஒன்று சேர்க்க ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இல்லையா?
3: கடமாக யாருமே பேசாதாக்கள் கூட இன்றைய நாள் அம்மா கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் இந்த சோசியல் மீடியால சரி ஒரு போஸ்ட் போடுவாங்க கட்டாயமா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த அன்னைய தினத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய என்னுடைய அம்மா மற்றும் உங்களுடைய அம்மா, அனைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னையர்களுக்கும் சந்தோஷமான அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியுடைய தலைப்புக்கு நாங்களும் செல்லலாம்.
2: அதாவது டிலூஷன் சொன்ன மாதிரி தான், நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியா அன்னைய தினம் உண்மையான அன்பா கடமையா?
3: கடமையாக. சோசியல் மீடியா அன்பு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையா நாங்க வந்து அதை பத்தி கட்டாயமா பேசி ஆகணும். இந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க வந்து சாப்பிடாம கூட இருந்துருவோம். சோசியல் மீடியா இல்லாம நாங்க இருக்கவே மாட்டோம். சோ நாங்க இந்த சோசியல் மீடியா வந்து சரியா பயன்படுத்தணுமா இல்ல தவறா பயன்படுத்தணுமா என்பதை தாண்டி இந்த அன்னைய தினம் மட்டும் இல்லங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு செலிபிரேஷன் நாள்லயுமே எங்களுக்கு பிடித்த ஒரு பர்சனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கலாம், நாங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இல்ல டயல் பண்ணி நாங்க ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக செலவிடுவதை தாண்டி அந்த ஷார்ப்பா அந்த டைம்க்கு நாங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோமா, ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சாப்டர் முடிச்சிருவோம். இது வந்து சரியா அல்ல தவறா அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கேள்வியோடு, அருமையான தலைப்போடு இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து இருக்கின்றோம்.
2: இதுதான் தலைப்பு. ஓகே, சோசியல் மீடியா நேர்த்தினம் உண்மையான அன்பா கடமையா, இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. வாங்க அழைப்பேற்படுத்துங்க, பேசுங்க, உங்களுடைய உண்மையான அன்பா கடமையா அன்பா அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க 0312-7500501, அதே போல 0312-7500501 அழைப்பேற்படுத்தலாம்.
3: தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.
2: நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வசந்தத்தை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்ற டிலுப்ஷன்
3: காற்றலி வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க. இன்றைய நாள் நீங்க சொல்லுங்க தலைப்பானது மிக முக்கியமான தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே நாங்க எல்லாருமே சோசியல் மீடியா தான் எப்பவுமே இருப்போம், கேதின இருப்போம், இன்க்ளூடிங் நீங்களும் தான். அம்மாவுக்கு ஆயிரத்தி தடவை காலையில இருந்து விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சோசியல் மீடியாவை தாண்டி ஜியா நாங்க ஒரு விஷயம் யோசிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு உணவு எங்களால முடிஞ்சது, பசங்களோ இல்ல பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி ஓகே, நம்மளால பசங்களுக்கு சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில எதாவது வாங்கிட்டு போகலாம். வாங்கி கொண்டு போயிட்டு அம்மா கையில கொடுத்து அவங்கள நமக்கு நேருக்கு முன்னாடி உட்கார வச்சு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி, இல்ல அப்படின்னா ஊட்டி விட்டு இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லி செய்யலாம், ஓகே ஸ்பெஷலா இன்னைக்கு செய்யலாம் தானே நீங்க அப்படின்னு சொல்லி செய்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது இல்ல. ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலயே நம்ம கிட்ட இருக்க அந்த ஓல்டான பழைய போட்டோ ஒன்னு தேடி, சரியா, அந்த போட்டோக்கு இருக்கக்கூடிய இந்த எடிட்ல எல்லாம் போட்டு அது கொஞ்சம் பியூட்டி ஆயிப்போம், டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு அதுக்கேத்த மாதிரி அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு அந்த மியூசிக் ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, சரியா, இந்த எள்ளு வாய்ப்புக்குள்ளேயே சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஃபீலான ஒரு மியூசிக்கை வச்சு கீழே கேப்ஷன் போடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மை வேர்ல்ட் மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு சோஷியல் மீடியா, ஐ லவ் யூ மா, நான் உன்னை மிஸ் பண்றேன்மா, இப்பதான் உன்னோட அருமை தெரியுது, இப்ப எல்லாம் பக்க பக்கமா கவிதையா டைப் பண்ணி போட்டுருவாங்க.
2: அதாவது இப்ப தூரத்துல இருப்பாங்க, கடல் கடந்து வேலைக்கு போயிருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, அதே நேரம் சண்டை பிடிச்சு கூட அம்மா போ வேணாம் அப்படின்னு சொல்லதுக்கு இணங்க சில பேர் நல்லா உழைக்கணும், கேர்ள் ஃபிரெண்டுக்காண்டி உழைக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு ஆமா அப்படின்னு போயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஈகோல இருப்பாங்க, அம்மா கூட பேசணுமா சண்டை பிடிச்சிட்டு தானே வந்தோம் அப்படின்றதுக்காண்டி நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியால போட்டு பெரிய அலப்பறைகள் பண்ணுவாங்க இல்லையா.
3: இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால நாங்க ஒதுக்கக்கூடிய டைம் நாங்க வந்து எங்களுடைய ஃபேமிலிக்காக, எங்களுடைய அம்மாக்காக, எங்களுடைய அப்பாக்காக, என்னுடைய சகாக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுக்கவும் வாக்கம் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்கேயோ போயிடும். ஐரோக்கிய இன்றைய வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க தலைப்பாக தற்போதைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா அன்றைய தினம்
2: உண்மையான அன்பா கடமையா, இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. இப்ப எங்க கூட பேசிருக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க யாருன்னு பார்க்கலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும்.
3: அன்பான காலை பொழுது வணக்கம். உங்களுடைய வானொலி அலைவரிசை லேசா கம்மி பண்றீங்களா?
4: அன்னையருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அது உண்மையிலேயே அம்மா மண்ணில் பிறக்கும் எந்த குழந்தையும் முதலில் சொல்லும் வார்த்தை, உடலில் எங்கேனும் வலி எடுத்தாலும் எம்மை மீறி எம்பாய் உச்சரிக்கும் வார்த்தை, அம்மா என்ற சொல்லில் இலகுத்தன்மை, இனிமை, மென்மை, அழகு, அன்பு அத்தனையும் பொறிக்கிறது. அன்னை வழங்கும் அன்பிற்கு அளவேறு விலையேறு, பற்றாத ஜீவன் அடியாக அன்னையர் தரும் அந்த அளவில்லாத அன்புதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆதார சக்தி. எனவே அம்மாவுக்காக நாங்கள் செய்யவிருக்கின்ற, செய்ய போகின்ற, செய்து கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் பல, அவர்களை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. நீங்கள் தந்திருப்பது போல இந்த சமூக வலைத்தளங்கள்ல கூட அம்மாவினுடைய அன்பு என்பது அது போலியாக இருக்க முடியாது, அது நிச்சயமாக அது கடமையாக அல்ல, அது கட்டாயமான ஒரு விடயங்களாகத்தான் வெளிப்பாடு. ஏனென்றால் எல்லோரும் தாயை நேசிக்கின்றவர்கள், அவர்கள் அதிலே வெளியிடுகின்ற விடயங்கள் உண்மையிலே தாயை பொறுத்தவரை பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு அது ஒரு எங்களுக்கு ஒரு கட்டாயமான விடயம், ஒரு விஷயம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில ஒரு வரியை நான் சொல்லி காட்டுகின்றேன். கன்றின் கூரையிலும் கன்னி தமிழும்

0: கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என்று கூறி ஏனையவர்களுக்கும் இடம் கொடுத்து விடைபெற்றுக்
1: கொள்கின்றேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலையில்
1: ஓகே, நன்றி நன்றி. சரி, நிறைய பேசியிருந்தாரு, அவரே சொல்லிருந்தாரு சோசியல் மீடியா உண்மையான அன்புதான் அப்படின்னு சொல்லிருந்தாரு. ஓகே, இன்னொருத்தர் கூட பேசி பார்க்கலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம் சாவின் சாந்தி கோவிந்தராஜம்மா, சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னம்மா?
3: ஆமா, முதலில் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அத்தனை அன்னையருக்கும், அன்னையர் இல்லாதவர்களுக்கும், அன்னையர் ஆத்மாவில் நல்ல முறையில் சாந்தி அடைய. எனது மனம் கனிந்த பாசபூர்வ வாழ்த்துக்கள் அன்னையர் தின. இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்தால் நிரம்பி நிரம்பி வழியும் போட்டோக்கள், போட்டோ இல்லாமல் நிறைய கவிதைகள் அன்னைகளை பத்தி நிறைய வழியும். ஆனா உணர்வபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக அன்னையை நேரில் சென்று அவரை வாழ்த்தி அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவர்கள் அதையே எதிர்பார்க்கவில்லை. முகம் மட்டும் பார்த்தால் தாய்க்கு சந்தோஷம். அந்த மாதிரியான நிகழ்வுகளை போடலாம். அவங்க அவங்க மனசை பொறுத்து, அவங்க அவங்க பாசத்தை பொறுத்து, உண்மையா பொய்யா என்பது அவங்க அவங்க மனதை பொறுத்து தான் போடுகின்றார்கள். அந்த மனதை கடவுள் அறிவார். ஆனா உண்மையிலே சொல்ல போனா அன்னையருக்கு உண்மை வாழ்த்துக்கள் தான் முக்கியமாக அவர்களுக்கு சேரும்.
1: அதை
3: எல்லோரும் தாயை மதிக்க வேண்டும், தாயை போற்ற வேண்டும், இறுதி வரைக்கும் அவர்களை பார்க்க வேண்டும் என்பது.
1: நன்றி, உங்களுக்கும் அன்னையர் வாழ்த்துக்கள். ஓகே, அவங்களும் உண்மையான அன்பு உண்மையை காட்ட வேண்டும் சோசியல் மீடியாவை தாண்டி அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசி பார்க்கலாம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
2: ஹெரல் சந்திரா, உங்களுடைய கருத்து என்ன? ஹெரல் சந்திரா,
4: அன்னை போல் என்றால் இந்த நாள் முழுக்க போதாது. அன்னை இருக்கும்போது அந்த அருமை நமக்கு தெரிவதில்லை. நம்மளை விட்டு பிரிந்தவர்கள்தான் அவர் காட்டிய பாசம் அன்பு அனைத்துமே விளங்கும். ஆகவே இந்த சமூக வலைத்தளங்களிலே அந்த அப்படியானவர்கள், அந்த அன்னை சிறந்தவர்கள், அவர்களது மனப்பாசத்தை வெளிப்படுத்துவது ஒரு உண்மையான விழிப்பாக இருக்கும் என்று ஒரு இது வரிகளை பாடி நிறைவு செய்கிறேன். தானே பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான் என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. நன்றி
1: ஹரல் சந்திரா. சரி, எல்லாருமே
2: ஆமா சொன்ன கருத்து என்ன? சோசியல் மீடியா இந்த அன்னையர் தினம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உண்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த சோசியல் மீடியாவில் நாங்க காட்டக்கூடிய இந்த அன்பை வந்து நாங்க நேரா எங்க அம்மா கிட்ட காட்டுவோம். அம்மா இல்ல, யாரா இருந்தா, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட நேரடியா காட்டுவோமாக இருந்தால் அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் இல்லையா?
1: ஆமா, தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க நேர்களுடைய கருத்து மடை.
2: தொடர்ச்சியாக நீங்க வந்து எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது.

0: சிறுவலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துகளை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: காற்றலை வசந்தத்தை நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலை பொழுது உற்சாகமான காலை பொழுதில் ஒரு யதார்த்தமான தலைப்போ இன்றைய நாள் கேட்ச மாதிரியான தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
3: இன்று உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது அன்னையர் தினம். எனவே அது கேட்ட போலதான் சோசியல் மீடியா அன்னையர் தினம் உண்மையான அன்பா கடமையா இதுதான். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு
2: வணக்கம் அன்பான காலை பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க இந்த இடத்துல இருந்து? தயாளன். உங்களுடைய கருத்து என்ன தயாளன்?
4: இருக்கு

0: பாடல், இந்த பாடலுக்கும் நாங்க கேட்ட தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு
1: சொன்னீங்க?
0: அன்னைய தினம் ஓகே, இன்றைய நாள் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்ன தயாளன். தற்போதைய காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாவில் வந்து அன்னையருக்காக நாங்க வந்து ஸ்டேட்டஸ் போடுறது சரியா இல்ல அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து நேரில் உங்களுக்கு இந்த அன்பு ஆதரவை நாங்க தரணுமா என்பது இன்றைய நாளுடைய தலைப்பு. கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக நாங்க வந்து இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் லிங்கன் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, நான் இன்று என்னவாக இருக்கின்றேனோ அல்லது என்னவாக நான் இருக்க நினைக்கின்றேனோ அதற்கு என் தேவதை போன்ற தாயை காணும் அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் இந்த நாங்க கேட்டு நாங்க எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு நாள் இந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நாங்க ஒரு நாள் காலையில நாங்க எழுமலமா சரி ஓகே அம்மாவுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நாங்க விட்டோமா என்பதை தாண்டி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அம்மாவை நாங்க எப்படி பாத்துக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தலைப்புகள் உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது.
2: ஒருத்தர் இருக்கிறாங்க, ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
2: ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு குறுங்கள் உங்களுடைய
3: நன்றிகள். அன்னையர் தினம் என்பது சோசியல் முக்கியமானது,
0: சோசியல் மீடியா அறியாத
3: அன்னையர்களையும் பாசங்களையும் அதுல இருந்து அறிந்து கொள்ளலாம்.
2: சரி ஓகே நன்றி.
3: உலகத்தில் உள்ள அம்மாமார் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். அம்மா என்பவர் உலகத்திலே எது ஒரு பெருசா தெரியுதோ அதை விட பெருசானவள் தான் அம்மா. அம்மா இல்லாம நாங்க இல்லை.
0: நன்றி. இவங்க சொல்ற எல்லாமே எப்படி இருக்கு நஜியா, நாங்க வந்து எங்களுடைய அம்மாவை வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் நாங்க வந்து லவ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்களான்னு சொல்லி தெரியல. இந்த சோசியல் மீடியாவில் நாங்க காலையில எழுப்பி நாங்க வந்து அம்மாவுக்காக விஷயம் அப்படி மதர்ஸ் டே அம்மா இல்ல விஷயம் அப்படி பர்த்டே அம்மா சம்திங் ஏதோ ஒரு வாழ்த்து நாங்க சோசியல் மீடியாவில் மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இல்ல. எல்லாருமே சொல்ற விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் காட்டக்கூடிய அன்பு வந்து உண்மையான அன்பு, அது வந்து முற்றிலும் நூற்றுக்கு நூறு விதமான உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய அம்மா கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, நான் போட்டோ ஸ்டேட்டஸ் நீ பாத்தியா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு, அவங்க பாக்குறதுக்கான எந்தவித ஆப்ஷனுமே இல்ல, வாய்ப்புகள் இல்ல, யாரும் காட்டுறதுக்கும் இல்ல. நீங்க அதே அவங்களுக்கு கால் பண்ணி அம்மா கால் பண்ணி விஷப்பி மதர்ஸ் டே அம்மா விஷப்பி பர்த்டே அம்மா சொல்லி நீங்க வந்து உங்களுடைய அன்பை நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சோ இந்த விஷயம் நீங்க எல்லாமே ஃபீல் பண்றீங்களா திங்க் பண்றீங்களான்னு சொல்லி தெரியல. இந்த பதில் வந்து சற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா அப்படின்னு சொல்லியும் தெரியல. ஒரு கேள்வியாக
2: இப்போ இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா.
2: வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்து பதிவு.
4: வணக்கம் உங்களுக்கும் எனது அனைத்து அன்னையர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நான் என்னன்னா சொல்றேன், சோசியல் மீடியா போய்
0: உண்மையான விஷயம்
4: காரணம் என்னன்னா, நான் என்ன என்னோட அனுபவத்துல பார்த்தது, தாய் இருக்கிற நேரம் தாய பாக்கல, தாய் இறந்த பிறகு சோசியல் மீடியாவில போடுறாங்க, அதை என்னால பாக்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அனுபவப்பட்டது உண்மையிலே நேராதே பார்த்தது. தாய் இருக்கிறப்ப தாய பார்க்காம தாய் இறந்த பிறகு மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி போடுறாங்க. ஆனா அது போய் தாய்க்கு என்னென்னமோ போடுறாங்க சோசியல் மீடியா போய், நேரடியா தாய பாக்குறது மட்டும்தான் உண்மை.
0: சோசியல் மீடியா போய் என்பதை தாண்டி சோசியல் மீடியாவில் நாங்க காட்டக்கூடிய அன்பு பொய்யானது.
2: உண்மையிலே தாய் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்க பக்கத்துல இருந்து பேசுறதுக்கும் அவங்கள கூட்டிட்டு வெளியில போறதுக்கும் சில பேர் வந்துட்டு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சின்ன வயசுல, அதாவது நாங்க ஆரம்பத்துல ஒரு தாய் வந்துட்டு எல்லாருமே ஒரு ஆரம்பத்துல ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் போது நாங்க தட்டு தடுமாறி பேசி ஏதாவது செய்வோம், அது உங்களுக்கு குறும்புத்தனமா ரசிச்சிருப்போம். அதே வயதுதான் இறுதியில இருக்கிற போறாங்க இல்லையா, அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் எல்லா பருவத்திலையும் அந்த ஆரம்பத்துல அந்த குறும்புத்தனமா ரசித்த பருவம் தான் இறுதியில அந்த குறும்புத்தனமாக இருக்கும். அந்த நேரத்துல அவங்க எல்லாம் வந்துட்டு அதை வேற மாதிரி மறைச்சு வைக்கிறதும் ஒரு தனியறையில பூட்டி வைக்கிறதும் வெளியால போறதுக்கு பயப்படுறதும் அந்த நோய்க்கு சரியான தீர்வு இல்லாம அவங்களுக்கு சாதாரண ஒரு மருந்து கொடுக்கறதும் இப்படி எல்லாம் இருக்கு. மனைவிட கதையை கேட்டு தாயை அவமானப்படுத்துவதும் தள்ளி வைப்பதும் இல்ல தனி கொடுத்தன போனதும் இப்படி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஆனா அதே அவங்க தான் அந்த சோசியல் மீடியால ஒரு சின்னதா ஒரு போஸ்டர் அல்லது ஒரு பெரிய ஒரு கட்டுரை மாதிரி போட்டுருவாங்க. அந்த தாய் ஏங்குறது வந்துட்டு ஒரு கை ஒரு அவங்களுடைய கையை பிடித்து எப்படி இருக்கிறீங்க அல்லது சாப்பிட்டீங்களா அல்லது ஒரு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பதே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம், நீங்க சொல்லுங்க.
0: நேரம் சரியாக 8 மணி நடப்பதாக நிமிடம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேல இருக்கும்
3: நினைக்கிறேன்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பு ஆரம்பிக்கின்றார்
1: நடிகை நமிதா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேரம் காலை 9 மணி டாட்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்பதுடன் அநேகமான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், அனுராதபுர மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பதவியேற்க உள்ளார். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழகத்திற்கு பொறுப்பான ஆளுநருடன் விஜய் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை தமிழக ஆளுநர் வழங்கியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 13ஆம் திகதி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிகழ்வானது இன்று காலை 10 மணிக்கு நேரு உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. விஜயுடன் 8 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நீ அன்பு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமா.
1: இறைவாணையிட
0: அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை

அன்பு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமா. அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை
2: 102.6 102.8 வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. நல்ல தலைப்பு என்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம்.
3: நேரம் காலை 9:10 ஆகிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தற்போதைய காலநிலைக்கு இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காத்திரமான தலைப்பு. தற்போதைய காலகட்டத்தில்
2: சோசியல் மீடியா வந்துட்டு அந்நேர்த்தினம் உண்மையான அன்பா கடமையா, இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி. நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருக்கிறது.
3: தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112-7775-001 அல்லது 0112-7775-001 நூலாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை. இது சோசியல் மீடியாவினுடைய அன்பு வந்து பெரும்பாலான சரியா நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய முதல் மணித்தியாலத்தில் 7 மணி நேரத்தில் சொல்லியிருந்தது சோசியல் மீடியாவினுடைய அன்பு மிக முக்கியமானது, அன்பானது 1000 மடங்கு அன்பு, அன்பு கோடி மடங்கு அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது.
2: அன்பு இருக்கிறதுனாலதான் அவங்க பதிவு செய்யறாங்க அப்படிங்கறதையும் பதிவு செய்யணும்.
3: சரியா, இன்றைய நாள் காலை பொழுதுல நான் வந்து அப்படி என்னுடைய சோசியல் மீடியா வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அதிகமா நல்ல பழக்கப்பட்ட பரிச்சயமான ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. சரியா, ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவருடைய அம்மா வந்து அதிகமா மிஸ் பண்றாங்களா, அதிகமா மிஸ் பண்ற அம்மாவோட மிஸ் பண்ற கூட பக்கத்துல இருக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இப்போ அவர் இருக்காரு வந்து வெளிநாட்டுல, ஒரு நாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் பொழுது இளைஞனுடைய மிக முக்கியமான ஒரு முதியோர் இல்லத்தில் அந்த தாய் வந்து இருக்காங்களாம். சரியா, அப்போ இப்போ அந்த போஸ்ட் பார்த்தவனுக்கு எனக்கு ஒரு பக்கம் ஒரு ஆதங்கமாகவும் ஒரு பக்கம் கோபமாகவும் இருந்தது. சரி ஓகே, அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனாலும் கூட இந்த சோசியல் மீடியாவில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக இந்த விஷயம் சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில தற்போது இந்த நாள் மட்டும் சாதாரணமாக இலங்கையில 350 முதல் 400 வரையான பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் இருக்கு. யாருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. அதுல அரச இல்லங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5-8 வரைக்குமான அரச இல்லங்கள் இருக்கு. குறிப்பாக இந்த பெரும்பான்மையான முதியோர் இல்லங்கள் வந்து இலங்கையில வந்து 90க்கும் மேலான தன்னார்வ தொண்டர்கள் தனியா நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க பொழுது இந்த கொழும்பு, கம்பகா மற்றும் கண்டி, பதுளை, மிக முக்கியமான யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இந்த இடங்கள்ல கூட இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கு. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமூக வலைதளங்களை தாயை நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அனைத்து விதமான தாய் தந்தையர்கள் எங்க இருக்காங்க தேடி பார்க்கும் பொழுது அது பெரும்பாலான முதியோர் இல்லங்கள்ல இருக்காங்க. சோ நீங்க வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போடுங்க, உங்களை போஸ்ட் போட வேணாம்னு சொல்லி சொல்லலை. எந்த விதத்துக்காகவும் நீங்கள் போஸ்ட்டு போடுங்க, நீங்கள் என்ன வேண்டாம் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்கள் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து ஆராயங்கும் போது அவங்களுக்கான தேவைகளான மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு நாங்கள் வந்து அந்த தாய்க்கு வந்து கண் பார்வை தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, அது தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு கண் பார்வை தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனால அந்த கண் கிளாஸ் ஒன்று வாங்கி கொடுக்க முடியலையா? சரியா, ஆனால் அதே சோசியல் மீடியாவில் ஐ லவ் மை அம்மா, ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்லி போடும் பொழுது அது எவ்வளவு ஒரு போலியான ஒரு முகத்தை காட்டக்கூடியதா இருக்கு. சோ இந்த மாதிரி செயற்பாடுகள் உங்களுடைய தனிப்பட்ட விதமாக இருக்கலாம், நீங்க செய்யுங்க, ஆனா இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயற்பாடு.
2: இதே மாதிரி தான் ஒரு குட்டி கதை வந்துட்டு, தாய்க்கும் பொருந்தும் தந்தைக்கும் பொருந்தும், பொதுவா எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு தோட்டத்துல ஒரு சிறு ஒரு சின்ன பருவத்துல இருக்குல்ல ஒரு தாய தாய் தாயின்னு வச்சுக்கொள்ளுமே, அந்த தாயிட்ட வந்துட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு பறவையை பார்த்து கேட்கும் போது அந்த பிள்ளை, அந்த தாய் வந்துட்டு பக்குவமாக பல தடவைகள் சொன்னாங்க. அதே இப்போ நம்ம பெரியாக்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் தாய் வந்துட்டு அவங்க வயதுல பெரியவங்களாக இருந்தாலும் உள்ளத்துல சின்ன பிள்ளையா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அறியாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏதாவது ஒன்று கேட்கும் போது அது நாங்க ஒரு தடம் பொறுமையா சொல்றோமா அப்படிங்கறது கேள்விக்குறியாக இருக்கிறது. டக்குன்னு கோவப்படுறோம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உன்ன வேலையை பாரு, உன்ன வேலை வந்துட்டு சமையல் கட்டுத்தானே, இல்ல அந்த பக்கம் போ அப்படிங்கறதும், அழகான தோற்றத்துல இருக்கிறவங்கள முன்னுக்கு வைக்கிறதும், அந்த வயதானதுக்கு அப்புறம் தோல் சுருங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே இயல்பான விஷயம். அந்த நேரத்துல சமூகத்துக்கு காட்ட வேண்டுமா, என்னுடைய மனைவியின் குடும்பத்துக்கு காட்ட வேண்டுமா, அல்லது நாங்க இருக்கின்ற வேலைத்தளங்களை காட்ட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கிறவர்கள் எத்தனையோ பேரு. நானும் சோசியல் மீடியா பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முதல் போகும்போது பழைய புகைப்படங்கள், நீங்க சொன்ன மாதிரியே பழைய புகைப்படங்கள் எடுத்து அதை பதிவேற்றம் செய்து அதில் பல கட்டுரைகள் போடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி நிறைய விஷயங்கள் நாங்க பேசலாம், ஆனாலும் நேர்களுடைய நாங்க பேச வேண்டும், நேர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும். இப்ப அழைப்பில் ஒருத்தர் இருக்கிறாங்க.
3: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
4: பதுனிஷா.
3: பதுனிஷா, உங்களுடைய கருத்து என்ன பதுனிஷா?
4: அன்னையர் தினத்தன்று அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அன்னைய தினத்தை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக இந்த அன்னையர்களுக்கு நடக்கும் அநீதி, இந்த அன்னையர்களை பெற்ற பிள்ளைகளை கொலை செய்யும் காலகட்டத்தில் தான் நாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், தாய்மையின் உண்மைத்துவம், தாய்மை பற்றிய ஒரு அழகான ஒரு விரிவுரை. இந்த சோசியல் மீடியாக்கள் நீங்கள் சொல்வது போன்று ஐ லவ் மை மாம், ஐ லைக் மை ஃபேமிலி, இந்த நிச்சயமான பொய்யான அந்த அறிக்கைகளை விடுக்காமல் உண்மையான அன்பை தாயிடத்தில் காட்டுங்கள். அந்த தாயை எந்த வயதினராக இருந்தாலும், தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும், இந்த இரண்டும் இரண்டு கண்கள். இந்த கண்கள் இல்லை என்றால் நம் பாதை இயக்கோணலாகிவிடும். நாம் நடக்கும் பாதை கூட தவறான பாதையை நோக்கி போவதற்கு காரணமே இந்த தாய் தந்தையை இழந்த காரணத்தினாலும், இந்த தாய் தந்தை இல்லாத காரணத்தினாலும் தனக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் தன் பாதையை மாற்றி அமைத்த காலகட்டம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தாயை நாம் போற்ற வேண்டும், தாய்மையை வணங்க வேண்டும். தாய் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அந்த தாயின் அருமை. நிறைய பேசலாம், ஏனென்றால் இது தாய்களுக்கான தினம். அன்னையர் தினத்தை நான் மனமார வாழ்த்தி மனமாற அவர்களுக்கான பிரார்த்தனையும் செய்கிறேன். நன்றி.
2: நன்றி உங்களுக்கு மன்னர் தின வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க பதுனிசா. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்க கூட பேசலாம்.
0: என்னைய பொறுத்த அளவுல எப்படின்னா, தாய் இல்லாம நம்ம இல்ல. இப்ப கோயிலுக்கு போறேன்னா கூட தாய் இங்க சோமலாம இருக்கும், நாங்க கொஞ்சம் நிப்பாட்ட அப்படி என்று நாங்க கோயிலுக்கு ஓடிடுறோம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, தாய முத கும்பிடுங்க. தாய் தாண்டி நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போக ரோட்டு பழகி நடப்பழகி கொடுத்தது அந்த சாமியை எங்களுக்கு யாரும் பழகி கொடுக்கல. எங்களுக்கு தாய் தான் முக்கியம். தாய் இல்லாத இடத்துல கோயிலும் இல்ல.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவர் வந்துட்டு உண்மையான அன்புதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
3: கட்டாயமாக.
2: ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களையும் பேசலாம். நீங்களும் மழை பேற்படுத்துங்க தொடர்ச்சியாக. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க? மலர் மல்லிகா. உங்களுடைய கருத்து என்ன மலர் மல்லிகா?
5: என்னுடைய கருத்து வந்து, சோசியல் மீடியா போடுறது வந்து பெருமைக்காக போடுறாங்க. உண்மையா தாய் பாசமே இல்ல யாருக்கும். அதை பார்த்துட்டு போட்டு பெருமைப்படுறது, உண்மையான பாசத்தை தாய்கிட்ட காட்டுறதுதான் முக்கியம்.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி உங்களுக்கு அன்னிய வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து முடிந்திருக்கலாம் அன்னை தின சிறப்பு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கணும். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 9:17.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். மக்களின் வானொலி, மக்களின் வானொலி, வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. நேரம் காலை 9:27 கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியா நேர்தினம், உண்மையான அன்பா கடமையா? இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருந்தது. நிறைய பேர் இணைந்து டிலிப்ஷன் சொல்லியிருந்தாங்க, உண்மையான அன்புதான் சோசியல் மீடியா இருக்க போய் தான் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஒரு சில பேர் தான்
3: ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
2: தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இப்ப பேசுறதுக்கு.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: மருதமனை அப்துல் நாசிர்.
0: நாசிர், உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
2: ஆமாம், எனக்கு முதல் பேசிய 4-5 பேர் நன்றாக பேசினார்கள், பாடலும் பாடினார்கள். பதிலாமியாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் பேசியிருந்தார். நானும் தாயை பற்றி வாழ்க்கை கூறிவிட்டு தாய் செய்த சில வரிகள், அதாவது தாய் சொட்டால் நோய் இருக்காது, தாய் சொல்லி தாய் சொல்லில் கர்வம் இருக்காது, தாய் அன்பில் களங்கம் இருக்காது, தாய் தடவி விட்டால் உடம்பில் வலி இருக்காது, தாய் கோபத்தில் கங்கணம் இருக்காது, தாய்ப்பாலில் கலப்படம் இருக்காது, தாய் பாசத்தில் வாதம் இருக்காது, தாய் மடி போலே சொர்க்கம் இருக்காது, தாயானவள் என்றும் அவளுக்கு ஓய்வு இருக்காது, பிள்ளையை தவிர மற்ற எண்ணங்களில் ஆசா பாசங்களில் அவளுக்கு ஆர்வம் இருக்காது, தாய்க்கு நிகழானவள் தாயே, அந்த அருமை தாய்க்கு நானும் ஒரு அன்பு வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
0: நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். சோசியல் மீடியா உண்மையான அன்பா கடமை, அதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்ட தலைப்பாக இருக்கிறது. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: அன்பான வணக்கம். அருள்மொழி
3: வந்திருந்தும் ஆனா அம்மா இந்த கைய புடிச்சு கொண்டா அழுது இந்த பீரம் கடைசி மட்டும் உச்சரிச்சு கொண்டே இருந்தோம். நான் இந்த சீப்பரம் கையை வருடி வருடி அழுது கொண்டே இருந்தா. ஓ, அது அம்மா இன்னைக்கு இப்பயும் எனக்கு சரியான கவலையா இருக்குது. தலைப்படி சோசியல் மீடியால ஒரு சிலர் அன்பத்தான் வெளிப்படுத்தின கொண்டு நான் சொல்லுவேன், உண்மையான அன்பு இருக்குது. இது இந்த உடனே ஓடி மனசுல வச்சு.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்களும் உண்மையான அன்புதான் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். ஹலோ
1: வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரா.
0: நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: தொட்டிலே போட்டு தாளாட்டிய தாய், பள்ளிக்கு செல்லடா கண்மணி என்று அவள் பின்னலையை பார்த்து ரசித்த தாய், மறுமுறை வாசிக்கிறார், 10 மாதம் சுமந்திருந்த தாய், படாத பாடுபட்ட தாய், தொட்டிலே போட்டு தாளாட்டிய தாய், பள்ளிக்கு செல்லடா கண்மணி என்று அவள் பின்னலங்கி பார்த்த ரசித்த தாய், அந்த தாய்க்கு நான் வளர்க்க குடிகொண்டு 10 மாதம் சுமந்திருந்து பெற்ற பகலிரவாய் கண் விழித்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வளர்த்தாள்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, நல்லா பாடிட்டு போயிருக்கிறாரு அன்னைய பார்த்து. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேசலாம் நிறைய விஷயங்கள். ஹலோ.
5: ஹலோ
0: வணக்கம்.
5: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? உண்மையானதான்
5: நேரடியா பேசி தாயை பார்த்து அவரின் சந்தோஷமா பேசி அவரை கட்டி அடுத்து முத்தமிட்டு அவரின் பாசம் இல்லை. ஆனா தாய் அப்படி சோசியல் மீடியால போட மாட்டாருன்னு குழந்தைகளே, அதாவது 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு தாள் வச்சு சீராட்டு.
0: சரி, ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க நேர்களுடைய கருத்து மேடை.

பெனடால், தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

உருவாக்கி அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை
2: நீங்க சொல்லுங்க நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. சோசியல் மீடியா உண்மையான நண்பக் கடமை. இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருந்தது.
3: தொழிற்சாக நீங்களும் வலுப்பிரை ஏற்படுத்தலாம் என்னும் ஒரு கொள்கை நேர்மை உங்களுக்காக காணப்படுகின்றது. அழைக்கப்படி தொலைபேசி இலக்கம் 0312-77-5001 அல்லது 0312-77-5111 வலுப்பிரை ஏற்படுத்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதே சோசியல் மீடியாவில் எங்களுடைய போஸ்ட் ஒன்றும் பதிவிட்டு பட்சக்க அந்த பதிவுகளை உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் பான பதிவுகள் தான் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் அழைப்பினுடைய சொந்தம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
4: வணக்கம்
2: உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: கருத்துக்கள் தாய பாக்குறது அன்புகள் அவ்வளவு குறைவு என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம்.
2: ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் அந்த கருத்தை பயந்து சொல்லிட்டார். இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் இது? ஓகே, உங்களுக்கு அநேரத்தின வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
6: என்ன
3: தலைப்பு சொல்லி தெரியுமா தங்கம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சோசியல் மீடியாவுல காட்டக்கூடிய அன்பு வந்து உண்மையான அன்பா இல்லனா போலியான அன்பா? கூடையான அன்பா.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னும் ஒரு தெரிக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
7: ஹலோ
2: வணக்கம், யார் இது?
7: வணக்கம்,
3: யார் பேசுறீங்கம்மா?
7: நான் மருதமணி இருந்து அன்வரா வைஸ் பேசுறேன்.
2: அன்வரா, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
7: என்னுடைய சோசியல் மீடியாவில் சொல்லுவது அது உண்மை தான், உண்மை சம்பவம் தான். தாய் என்பவள் நம்மளை 10 மாசத்துக்கு வந்து வச்சு நமக்கு நடக்க பழகி, உண்ண பழகி, உறங்க பழகி வயலதையும் செய்தார். சரிதானே? நாம தாயானதுக்கு பிறகுதான் நம்மள தாயின அன்பு நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது.
3: புரிந்து கொள்ளும் பொழுது விட்டமே நீங்க அதாமா, நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது அது சோசியல் மீடியாவில போட்டுதான் அந்த அன்பை வெளிப்படுத்துவீங்களா? நேரா நீங்க எந்த விதமான அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீங்களா? சோசியல் மீடியால போட்டு நிஜமான அன்பு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது கேட்ப சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத தன்னுடைய தாய்க்கு தெரியுமா? நீங்க சோசியல் மீடியாவில் நீங்க வந்து அவங்களுக்காக அம்மா மிஸ்யூன்னு போடுற ஸ்டேட்டஸ் இல்லைன்னா பிரைவசி எதுவும் ஒன்று நீங்க போடக்கூடிய கமெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்வாங்க? நீங்க அதனூடாக காட்டக்கூடிய அன்பு உண்மையான அன்புன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக காட்டக்கூடிய அன்பு வந்து போலியான அன்புன்னு சொல்றீங்களா? சோசியல் மீடியாவில காற்று அன்பு வந்து பெரும்பாலான இருக்கக்கூடிய எல்லா தாய்மாருமே தந்தைமாருமே வயதானவர்கள் எல்லாருமே இந்த டெலிபோன் யூஸ் பண்றாங்க, கையெடுக்க தொலைபேசி யூஸ் பண்றாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த அன்பு வந்து காட்டப்படுகின்றது அப்படின்னு சொல்றீங்க அப்படியா? உலகத்துல இருக்க எல்லா தாய்மாருமே அதாவது கையெடுக்க தொலைபேசி இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சமூக வலைதளங்கள்ல ஊடாக மட்டுமே அது உண்மையான அன்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொய்யான விஷயம். நாங்க வந்து இரண்டு இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், ஓகே, இல்லாதவங்களுக்கு நாங்க எப்படி அந்த அன்பை காட்டுறது? நாங்க வந்து நேரடியாக கொண்டு போய் காட்டணும், ஓகேவா?
2: ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதாவது சோசியல் மீடியா வந்துட்டு உண்மையான அன்பா கடமைக்கு செய்யக்கூடிய அன்பா அப்படித்தான் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்ட தலைப்பாக இருந்தது. தொடர்ந்து பேசலாம், நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM நூற்று இரண்டு சுமார் நூற்று இரண்டு சமத்தில் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
3: நடிகை நமிதா.

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நீங்க சொல்லுங்க,
3: நீங்க சொல்லுங்க.
2: நேயர்களின் கருத்து மேடை,
3: கருத்து மேடை.
4: நீங்க சொல்லுங்க நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தலைப்பு, இன்றைய நாளுக்கு ஏற்ற தலைப்பு. நாங்கள் இன்று நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு பகிர்ந்திருந்தோம். சோசியல் மீடியா நேர் தினம், உண்மையா நண்பா கடமையா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் இணைந்திருந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையா நண்பு உள்ளத்துல இருக்கிறதான் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா.
5: போலியான விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரெண்டு பக்கமே நாங்க வந்து ஆராயும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூக வலைதளங்கள் பாவிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஓகே, நீங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் காட்டக்கூடிய அன்பு வந்து தெரியும். ஆனாலும் கூட இன்றும் கூட சில தாய் மற்றும் தந்தைகளுக்கு வந்து சோசியல் மீடியா பயன்படுத்த தெரியாது. சோசியல் மீடியா ஏன்னா என்னன்னு சொல்லி தெரியாது.
4: ஆனா ஒட்டுமொத்த எல்லாரையும் சொல்ல முடியாது. 65 வயதுக்கு பிறகு இருக்கிற பெண்மணிகள் நிறைய இடங்கள்ல தன் குடும்பத்தை காப்பதற்கு வாகனங்கள் ஓடி பொது சேவைகளில் ஈடுபட்டு பல பல அரசு துறைகளில் மட்டுமல்ல தனியார் துறைகளிலிருந்து பல ஒரு முன்னிலையில இருக்கக்கூடிய பெண்மணிகளும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த அதிகமான பெண்களை பொறுத்த வரைக்கும் மண்ணீரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் பாவனை அப்படிங்கறது ரொம்பவே குறைவு.
5: சோ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து சோசியல் மீடியால காட்டக்கூடிய அன்பு நாங்க நேரடியா காட்டுவோமாக இருந்தால் எங்களுடைய லைஃப்ல அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த இலங்கையில மட்டுமில்ல, உலகத்துல காணப்படக்கூடிய இந்த முதியோர் இல்லங்கள் முற்றும் முழுதாக ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த அன்பை வந்து நாங்க வந்து இயல்பாக நாங்க வந்து நேரடியாக காட்டணும். சோசியல் மீடியாவில் நீங்க காட்டுங்க இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் கூட சோசியல் மீடியாவில காட்டக்கூடிய அன்பு வந்து எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடைய மிக முக்கியமான தலைப்பு,
4: அதாவது உள்ளத்தில் இருக்கும் அன்பை நம்மளுடைய சமூக வலைதளங்கள் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது, அன்னை இருக்கும் போது அதனுடைய அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பை நீங்க ஏன் சோசியல் மீடியால பயன்படுத்தணும், அது நீங்க உள்ளத்தில் இருக்கிற அன்பை எங்களுடைய அன்னையினுடைய உள்ளத்தில் நீங்க கொட்டி தீர்க்கும் போது, அவர்களை கட்டி அணைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் அவங்களுடைய கண்களில் இருந்து வருகின்ற அந்த கண்ணீர் துளியே எங்களுக்கு காட்டி கொடுக்கும். எனவே எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் எப்போதுமே சுயநலம் இல்லாத அன்பை தரக்கூடிய அம்மா தான் எங்களுடைய தாய். எனவே அவர்களே, நாங்கள் அவர்களிடத்தில் பக்கத்தில் இருந்து அவர்களுடைய கையை பிடித்து ஆறுதலாக இரண்டு வார்த்தை பேசினாலே போதும், அதுவே அன்னையர் தினத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும்.
5: கடமாக அவங்க இல்லாதப்ப நாங்க வந்து சோசியல் மீடியாவில் இந்த அன்பு மலையில நாங்க பொழியலாம். அவங்க இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நாங்க வந்து ஆறுதலா பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் மிக ஒரு மிக முக்கியமானது.
4: நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற போகின்றோம். தொடர்ந்து இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்ற நாளில் மடைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
5: நான்
4: ஜி ஆர் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்கள்

0: நித்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமை காரணமாக ஏற்கனவே மூடப்பட்டிருந்த தெனியாய கல்வி வளையத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகளை தொடர்ந்து மூடி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கமைய நோய் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெனியாய கல்வி வளைய பணிப்பாளர் நிசாகா எட்டிக்குழ தெரிவித்தார். அதன்படி தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ஷ மகா வித்தியாலயம், தெனியாய புனித மத்யூஸ் இருமொழி பாடசாலை மற்றும் பல்லேகம சித்தார்த்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளை நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்பட்டிருக்கும் என குறிப்பிட்டார். மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் இந்த காய்ச்சல் நிலைமை காரணமாக கடந்த 7ஆம் திகதி முதல் குறித்த பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: உக்ரைனுடனான ரஷ்யாவின் மோதல் முடிவுக்கு வருவதாக தாம் கருதுவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப்போர் சோவியத் வெற்றியை கொண்டாடும் வகையில் மொஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ வகுப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் நடைபெற்று வரும் சிறப்பு ராணுவ நடவடிக்கை குறித்து குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வருவதாக தாம் நினைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்போது உக்ரைன் அரசாங்கத்திற்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கி வரும் ஆதரவையும் அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

நம்ம தியேட்டர் இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: ustedes.
1: மனசுக்கு மோர சந்தோஷம், என்ன மாயான சந்தோஷம் பாருங்க. இங்கிட்ட விஜய் வந்துட்டான், வந்துட்டான் சொல்ற இங்கிட்ட இந்தியா மக்களோல் ஒரு கலைஞனு கொடுத்துக்கான். எம்ஜிஆர் மாய் வரமாட்டான்னு சொன்னா வந்துட்டான் தானி, அவனை மாதிரி வரமாட்டான்னு சொன்னா வந்துட்டான். நானும் கிட்டத்தட்ட விஜயட கட்டிருக்கிற சொல்லி சில பேர் என்ன விஜய் விஜய் செல்றே, எனக்கு அந்த ஆசை இல்லை. விஜய் இப்படியோ அப்படி இப்படி போயிட்டு ஒரு மந்திரியாய் முதலமைச்சர் ஆயிட்டான். எங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு எங்க கொடுக்க போறான்னு இந்த எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கூட்டாளி பில்லாத்தார், அவங்கிட்ட கேட்டா என்னை கொண்டு போய் ஜெயில ஒப்பா அவங்கிட்டே கேக்கலாம். அரசியலுக்கு போறது ஏதாவது வலியுமா என்னண்டு? அந்த காலத்து இந்த திமுகவையும் பெருட்டு விட்டாலும் அதிமுகவையும் பெருட்டு சும்மா டபான்னு வந்தேன்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு டெலன் டீ தானே டான் சிரிக்கு நடிப்பு அப்படியா செஞ்சு டீ தானே எனக்கு ஒரு ஏழுமே. ட்ரை பண்ண போய் கேஸ் உண்டாவுமா தெரியல, ட்ரை பண்ணி பாப்பம். இவ்வளவுதான் உக்கு சாவி போலீஸ் கிழிச்சு போய் மாட்டிக்கொள்றத விட தனியா ஒரு கேம் உண்டு அமைச்சு இளைஞர்களையும் ஒரு கேம் உண்டு அடிக்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணும் பில்லாக்கத்தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். கேட்டா மத்த பக்கம் பெருட்டு விட்டுருவான் எனக்கு முதலமைச்சர் சொல்லி கடைசியில் அவன் முதலமைச்சர்
2: ஆயிரம்
1: முதலமைச்சர் தமிழ்நாட்டில்
2: சொல்றது முதலமைச்சர் ஆகினா பிறகு அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணா இல்ல இருந்தா
1: சொல்லுவான்.
2: அதுக்கு முதல் வாய் திறக்க மாட்டானே.
1: ஓ சும்மா மூடி கொண்டு அந்த நேரத்தை பேசுவான்.
2: அப்படிதான் நீ இப்ப
1: மீன் இருக்கணும் குளத்துல குளத்துல பாஞ்சா தவளை சும்மா போயிட்டு
2: உனக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை, உனக்கு இதுல என்ன லாபம் இருக்கு?

0: தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன லாபம் மீக்கின்னு கேட்டான். ஆரம்பத்திலேயே லாபம் மீக்கின்னு செல்ல போனா கேஸ் ஆயிரும். இவன் அரசியல கரைச்சு குடிக்க வந்தான். நம்ம விஜய பத்தி பேசி பேசி அங்குள்ள விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இங்க லைட்டா இலெக்ஷன்ல இறங்கணும். இவரை வச்சு கேம் அடிச்சு, இவரை வச்சு போஸ்டர் ஒட்ட வச்சு, அப்படி இப்படி கேம் உண்டு அடிக்கணும். அபிலாஷன் சரியா மண்டே பாவிச்சுக்கோ. இந்தியா பக்கம் போயிட்டு அப்படியே திரும்பி அனுராதபுரம் பக்கம் வந்து கொழும்பு மாநகரில் அபிலாஷன்ற மாதிரி கேம் உண்டு அடிக்க போகணும்.
2: தவள தண்ட வாயாலான் கெடுமன்ற மாதிரி இவன் வாய்க்குள்ளால எடுத்து தான் இவனுக்கு அடிக்கும்.
1: நான் என்ன கவலை என்ன
3: இந்திய அரசியல் மிக மூன்று கட்சி முக்கியமா போட்டி போட்டுச்சு. விளங்குதா? இந்த அதிகாரம் நீ சொல்லுவாப்பா.
1: அதிமுக திமுக திமுக திருத்த முடியாத கழுதை. அதிமுக அதை விட முட்டாள் கழகம். பொடியன் விஜய் பூந்தான் தாவிகா தவிக்க முடியாத கட்சி அப்படி வந்து நானா கேம் அமைச்சு பாருங்க வரக்குள்ளே திரிஷாவுடைய வந்தார். சில பேருக்கு வைத்தர்கள் அவன் திரிஷா வச்சு
3: அப்படி இல்லையடா. வரும்போது திரிஷா வந்திருக்கு சொன்னா அது வந்து எதிர்காலம் பிரகாசிக்க போன்றதுதான்.
1: கிளிமாய் பொண்டாட்டினாலும் குரங்குமாய் சின்ன வீடு ஒன்று சின்ன மாய்க்கும் போல
3: அது எதுவா இருந்துட்டு போட்டு

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

0: ஓசையாய் ஏழு நாட்களையும் ஒன்றாய் கடப்பதை விட ஓர் நாள் சிறப்பென அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: One that you want to listen to.

0: நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
1: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: அநியாயம் பண்றானோ, விஜய்க்கு செஞ்சமா எனக்கு ஏதாவது செய்யாம இவருக்கு அரசியல் தெரியும் தானே. பிலானானா
4: பிலானானான்னு இந்திய அரசியல்ல, அதாவது நீ எதிர்பார்க்கறது என்ன, இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கிற விஷயத்த நீ என்ன மாதிரி நீ நினைக்கிற?
3: நானே
4: ரல்லு என்றாங்க,
3: செல்றேனா இவங்களே தானே. வெட்டி போட்டாலும் திமுக, வெட்டி போட்டாலும் அதிமுக.
4: அந்த கதையில விட்டுட்டு விஷயத்த சொல்ல,
3: அப்படி இல்லாம புதிய படை புதுசா வாரு வீட்டுக்கு. ஒவ்வொரு மக்கள் படை, சின்ன
4: பொடிமா
3: வரணும்,
4: விளப்பம் இல்லாத பொடியா.
3: முந்தினான ஒசக்க பார்த்து டைம் சென்றானோ, அதுக்கப்புறம் நிழல பார்த்து சென்றானோ, மணிக்கூடு டக் டக் அப்படி பார்த்தேன். இப்ப என்ன டிஜிட்டல்
4: விசி?
3: மூத்த
4: பெரிய விஞ்ஞானிகள் மாதிரி இதுல ஊறி போனவங்க எல்லாம் இருக்க, நடிப்பில் இருக்கிறவன் திடீரென்று வந்து குதிச்சிருக்கானே, இவன் சரியா செய்வானா போவானா என்ற கேள்வியை பற்றி நீங்க என்ன நினைக்கிற?
3: நான் இந்த கேள்வி நல்லா பாத்தீங்க. இப்ப பாருங்க, விஜய்க்கு வந்து முதலமைச்சர் மாதிரி
4: கேட்க வேண்டி இருக்க கேள்வி.
3: விஜய்க்கு வந்து முதலமைச்சர் நடிக்க சொன்னா நடிப்பான். ஒவ்வொரு வீட்டுக்கு அரிசி இவர் வேற குடுப்பார்.
4: மக்கள்
3: நடக்கையில ஆட்சி வந்து சவுக்காரம் போட்டு குடுப்பாட்டுவார். கல்யாணம் முடிக்க முடியாத குட்டியோட இவர் கல்யாணம் முடிச்சு
4: திமுக
3: அதிமுக எல்லாம் ஓடி கிழவன் எல்லாம்
4: ஓடிடுவாங்க.
3: கங்கை ஜமுனை நதி எல்லாம் இவட பக்கம் வரும். எவ்வளவு பொம்பளை பேர் புள்ளதான் விஜயோட பின்னுக்கு வரும். இதெல்லாம் எதிர்பார்க்காதவன் என்ன நினைப்பானோ, எங்களுக்கு இல்லையென்று சொல்லி ஏதாவது எங்களை பத்தி மட அடிக்க பாப்பானோ, அதுல இருந்து அப்ப முதல்ல பில்ல அடிப்பா. ஆனா அரசியல் உள்ளே வந்துட்டான் இந்த பையன், கேம்
4: என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா பக்கத்துக்கும் இரு பக்கம்
3: இருக்கு. இருக்கு
4: விலங்குதான். எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலையே? விஜய் பெரும்பான்மை வெற்றியும் அடையலையே?
3: சொன்ன அவன் 115
4: என்ன
5: தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: மக்களின் வானொலி,
2: மக்களின் வானொலி,
0: வசந்தம் எஃப்எம்,
2: வசந்தம் எஃப்எம்
0: 102.6, 102.8.
1: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
3: சொன்ன மாதிரி சீமா நோட்ல தான் ஈக்கான்
4: விஜய் செய்யற அந்த விஷயங்களை எல்லாம் நானே கொடுக்க கூடாது அந்த சின்ன வரையிலே

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்தி வந்த இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயண பொதியினுள் சாக்லேட் போன்ற பொதி செய்யப்பட்ட 15 உறைகளில் இந்த போதைப் பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 4,77,80,000 ரூபாய் என போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சந்தேகநபரை இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சற்று முன்னர் பதவியேற்றார். தமிழக வெற்றிக் கழகம் நேற்றைய தினம் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபித்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை தமிழக ஆளுநரிடம் பெற்றுக்கொண்டனர். இந்நிலையில் பதவியேற்கும் நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு நேரு உள்ளக விளையாட்டரங்கில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன்போது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக தமிழக ஆளுநர் அர்லேக்கர் முன்னிலையில் பொறுப்பேற்றதுடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதேநேரம் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். எமது அடுத்த மனுத்தியால செய்தியை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

0: நீ சுவரா முதலமைச்சர் ஆனோன்னே அவனை சும்மா பியோனா வச்சுக்கொள்ள தாயி
1: அபிலாஷன்
0: வில்லனானா?
1: இங்க என்ன போஸ்டுகள் இருக்குன்னு நினைக்கிற ஜனாதிபதிய தவிர
0: இங்கன பெரியவன் கம்பெனியில பெரிய சாமன் உள்
1: நீ உண்மையிலே இசைமாட
0: என்னன்னா
1: செக்கு மாடா
0: இல்லீனா
1: எலெக்ஷன் கேக்குற உனக்கு பியோன் மேல பத்தி கேட்பாங்களா? யாரும் பியோன் மேல போய பியோன் மேல வர்றதுக்கு எலெக்ஷன் கேக்குறவங்க
0: அப்படி பேய்த்துட்டு கேம் ஒன்று அமைக்கிறமேனா
1: உண்மையில சொல்லி வேலையில ஒரு ஒரு ஞானகத்தா
0: ஞானகத்தானா
1: அதுதான் அவ்வளவுதான் வளர்ந்தவன் தானே நீ
0: நிராகரிக்கப்பட்ட
1: ஓட்டுவாள் தானே. அடுத்த விஷயம் உன்னுடைய சொந்த இடம் எதடா? அதுலயே உனக்கு ஓட்டு இருக்கு, இல்லாட்டி இப்பதைக்கு வந்திருக்கிற இடத்துல உனக்கு
0: இளைஞர் பூரா எனக்கு ஓட்டாடி என் பொக்கவள் என் ஹீரோ கொலவள் என் சின்னவனோட பெரியவன் எல்லாம் என் பொக்கவள்
1: நீங்க
0: சொல்லுங்க
1: என்ன காசை கொடுக்கணும் உதவிகள் செய்யணும் உள ரீதியா உடல் ரீதியா எல்லா வகையிலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் மனசுலயும் இடம் பிடிக்கணும்.
0: காசு எல்லாம் கொடுக்க உடலால மட்டும் செஞ்சு மனசை பிடிக்கல,
1: உடலால செய்யறதுக்கு உலக்கீழ எல்லாம் இருக்கு. நீ காசை கொடு.

0: வாய்க்குருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குடி செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை.

0: அப்படின்ற முடிவோட அபிலாஷன் அப்படி அங்க விஜயன்னு இங்க அபிலாஷன் அப்படின்ற வரணும்.
1: வீட்டோட விஷயம் உள்ள போற மாதிரி அந்த ப்ரமோஷன் இருக்கா
0: செலவாகும் இல்லையா?
1: இது பெரிய செலவு இல்ல தானே, அஞ்சு தென்னம்பிள்ளை என்றால் இன்னும் 2000 ரூபா
0: ஒரு மாதத்துக்கா?
1: இல்ல 400 ரூபா அப்படி பார்த்தா ஒரு கூட எவ்வளவு 1500 ரூபா போவேன். ஒரு வீட்டுக்கு ஒரு 7500 ரூபா செலவு கேட்டு வேலை இல்ல
0: தானே,
1: 1000 போட்ஸ் எடுக்கணும். ஒரு ஏரியா கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது. இப்பயே தொடங்கினா குடுக்கலாம்.
0: இப்ப என்ன
1: கொடுத்தவனா
0: சென்ன
1: இங்கே அப்படி சொல்லி செய்யல, குடுத்து வாங்கணும்.
0: செஞ்சுட்டுதான் நம்ம சொல்லணும்.
1: இப்ப உன்னிட்ட நிறைய தோப்பு எல்லாம் இருக்குதான்டா, தோப்பம் எல்லாம் இருக்குதான்
0: இருக்க? ஐயோ இருக்கு. நானா
1: அந்த பழையில 4-5 காணி வச்சிருக்கேன். என்ன தோப்பு?

இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற தத்துவ

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தெடுத்தேன்.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
6: ஆட்டியோருக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுற
7: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அது
2: நீ முழுக்க விக்க தேவையில்ல. அத வந்து என்ன கை மாத்தி அத பேங்க்ல பை லோன் இல்ல
1: கொஞ்சம் தேங்காய் வித்து போல அப்படி இப்படி சின்ன கணக்கு பெருசா இல்ல நானா
2: இல்ல எப்படியும் சாதாரணமா ஒரு 6 கோடி ரூபாய் சிலவழிக்கணும்.
1: 6 கோடி ரூபாய்
2: சிலவழிக்கணும் இப்படித்தானேடா. கொஞ்சம் அப்படி இப்படி போகும் தானே, பெரிய அளவில் போகணுமே. எல்லாருக்கும் கொடுக்க தானேடா வேணும்,
1: கொடுக்க தானே போடுவானோ தானே. நான்
2: ஒரு பட்ஜெட்ல நீ உழைச்சிட்டு போயிடலாம்டா.
1: மக்களுக்கு சேவை செய்யணும், மண்ணுக்கு உயிர் வந்து மக்களுக்கு அப்படி சொல்லி அப்படி அந்த நோக்கம் சொத்து
2: ஆண்களுக்கா பெண்களுக்கா
1: ரெண்டு பேருக்கு
2: அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடு.
1: செருப்பா? நானா என்ன நீங்க பருப்பாக பாக்குறீங்க? அப்படி செய்யப்படா நானா
2: அபிலாஷன். என்ன விஷயம் என்றால், எங்கே இருந்தாலும் நம்மள கலட்டிட்டு போக முடியுமா?
1: ஏலாவே
2: உண்டு இல்லாம உண்டு வாழும்
1: வாழாதே.
2: அத மாதிரி தானடா நீயும் மக்களும். கொள்கை திட்டம் அப்படி இருக்க வேணுமாடா.
1: ஐயோ நானே, நீ நான் சொன்ன திட்டம் என்ன, நீங்க சின்ன நானா ஒன்று தானே நானா
2: விளங்குதா? வீட்டுக்கு வெளியில் உள்ள காவல நீ தானியடா. ஒரு நாள் செருப்பு உள்ள போறது
1: இல்ல செருப்பு வெளியே தரல.
2: நீ வெளியில நிப்ப, என்ன அணியாம நீ ஒருத்தரும் போகல.
1: அதுதான்
2: ஆறு அபிலாஷன்.
1: அபிலாஷ்
2: அந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்ல சொன்னா நீ இளவழிக்கும்.
1: நானா? ஐயோ நானா உங்களோட கால காட்டுக்கு நானா.
2: ஏன் செருப்பு தர போறியா?
1: இல்ல ஐயோ என்ன, நானும் இந்த நீரும் உங்களை பத்தி தப்பான்னு எனக்கு தங்கமான மனசு.

0: கொலஸ்ட்ரால், தலைவலி, காய்ச்சல். குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசம்.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என் உறவுகளே, என் அன்புக்குரிய மக்களே, என் சொந்தங்களே, நான் ஜெயிச்சா நான் இந்த மேடையில் கூறும் அத்தனை வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்ன சிரிப்பென்றால், நேத்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவருடைய பேர் வந்து அபுலாசன், அரிசி கடை பருப்பு கடையில வேலை செய்யறன்னு நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு போல இருக்கு. ஆடி பாடி நடிகனா இருந்தா அவங்களுக்கு அரசியல் செய்யலுமா? எங்களை மாதிரியா அவங்க? சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு தோல் கொடுத்து உங்க கூட நான் இருக்க மாதிரி அவரால முடியுமா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் நகை கொடுப்பாராம். இங்க பாருங்க, அவரோட வைஃப் எந்த நகையும் இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருக்கு. முத அவரோட வைஃபுக்கு நகை இருக்கான்னு போய் பாக்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு அரசியல் செய்ய வர. அவன் கதை கிடக்கட்டும். நன்றி மக்களே, நாளை நமதே.
2: என் உயிருக்கும் மேலான இந்த சகோதரர்களே, என் ரத்தத்தின் ரத்தமே, என் சின்னவங்களே பெரியவங்களே, அந்த எதிர்கட்சி தலைவி சோமலதா செல்றா, பொண்டாட்டிக்கு நகை இல்லையாம். அடியோ, உனக்கு புருஷனே இல்லையே, நீ அப்புறம் எப்படி நகை வாங்கி கொடுப்பாய்? ஓல்ட விளையாட்டுல நடிகன் தான். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? விஜய் என்ன பண்ணார்? நடிப்பு வேறு, அரசியல் வேறு. எங்கிட வாப்பா எவ்வளவு செஞ்சிருக்கார், வாப்பாட்ட வாப்பா எவ்வளவு செஞ்சிருக்கார். இந்த அபுலாசன் வந்த உடனே வசதி இல்லாட்டி இந்த ரத்தத்தை வித்தாவது உங்களுக்கு நான் செய்வேன். சீனி ரத்தமே ஈந்தாலும் அந்த ஏமலத்தாட சும்மா கதவில் எல்லாம் கதறி நீங்க ஏமாறவானா? அஞ்சு சதத்துக்கு இதுக்கு முதல்ல என்ன சின்ன வீரதிங்க வீரதிங்க வீரதிங்கன்னு கத்துனா? இப்ப இங்க பூந்திருக்கிற அவ சாதாரண பொம்பளை இல்ல, கலிஷன் போட்ட ரவுடி அவ. இந்த அபுலாசன் 23rd வெள்ளை காட்டி எழும்பி குளிக்கிறீங்களோ இல்லையோ, பல்லு விளக்குறீங்களோ இல்லையோ, வெள்ளை காட்டி வீட்டிலிருந்து வெளியிறங்க போகல செருப்ப போடுவீங்க, போடக்குள்ளே அபுலாசன் நான் அவன் நினைவு வரும். இன்னைக்கு உங்களுக்கு செருப்பு கொடுத்தவன் சாவும் வரைக்கும் பருப்பு கொடுப்பான்ற நம்பிக்கை வரும். உடனே போங்க, வாக்களிங்க, நாம ஜெயிக்கிறோம், இவளை விரட்டுறோம். ஜெய் ஜெய் வா ஜெய்.

0: கொஞ்சம் ஒரு அதகடி பட வேணாம், பதறப்படாது, வெற்றி நமது. விளங்குதா? முதல் தண்ணிய குடி, இந்த தண்ணிய
1: குடி,
0: தண்ணிய குடியப்பா, அதுதான் கடைசி. சரி, இப்ப டைமும் வந்துருச்சு. இப்ப எல்லா இடமும் கதை அபிலாசன் விளங்குதா? இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு நீ கொண்டு வந்துட்டேன். விளங்குதா? வெயில் சூடு எப்படி
1: தெரியுது,
0: அள்ளி கொட்டுதானே. நாம ஒரு சின்ன புளி கொண்டு
1: விட்டுட்டோம்,
0: ஏசி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருக்கலாம்ல.
1: ஐயோ, இப்ப ஐயா சொல்றீங்க, நானா
0: கூலரையாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். கூலர் கூலர்
1: சொல்றாங்க, குச்சி ஐஸ்கிரீம் ஒண்ணு சரி வாங்கி கொடுக்கறேன். கூல வாயாவது கூலாவிக்குமே.
0: சரி சரி, இப்ப வின் பண்ணி கொடுப்போம்.
1: கட்டாயம் நானா?
0: சரி சரி சரி, நமக்கு டைம் இருக்கு.
1: தானே
0: எல்லா இடம் பேசுறாங்க, உன்ன பெற்றுதான்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது. தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தி, இதுவரையில் கள நிலவரப்படி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஹேமலதா அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல அவரை எதிர்த்து போட்டியிட்ட அபுலாஷன் இதுவரையில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தோல்வி உறுதியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட அபுலாஷனுக்கு மாபெரும் வெற்றியை, வரலாற்று காணாத ஒரு வெற்றியை பெறுவதற்காக இப்பொழுது ஹேமலதா அவர்கள் தயாராகிக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி மக்களிடம் விளம்பிய போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, அதே போல செருப்பும் கொடுக்கவில்லை, செருப்பை தவிர எதுவும் கொடுக்கவில்லை என்று மக்கள் இப்பொழுது ஆக்ரோசமாக சொன்ன பதில்கள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது.
1: கொடவாங்க

அடிப்போம் பண்ணிட்டாரா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரா, அதே பில்லா.

0: மாப்ல கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: இதுதான்டா நட்பு கலகம்.
3: வசந்தத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மதிய பொழுது வணக்கம். தொடர்ந்து வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப அருமையாக 1 மணி வரை இணைந்திருக்கலாம். நீரப்பு இப்போது 12 மணி.

எழுந்த ஒவ்வொரு நேரம் என்னை எழுப்பிய கை அம்மா. உலகம் தள்ளி நின்றாலும் கூட உறவாய்

நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் ஒலிக்க தயாரா இருக்கு. இனிமே சந்தோஷமாக நீங்களும் பாடல்கள் விடுவிக்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழிப்பு நீட்பிடுத்துங்கள் 0122 0101 அல்லது 0122 111 கால் பண்ணுங்க. அதே போல வசனத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் சொந்தம் வசனத்தின் இன் சுவாச காற்றே.

0: சிற்பியின் இசையில் கண்ணன் வருவான் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான அழகான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து இந்த நேரம் 12:13 ஆகின்றது. இந்த நேரத்தில் அழைப்பில் சொந்தம் நிகழ்ச்சியின் முதல் நேரம் அணிந்திருக்கிறாங்க, நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரால் சந்திரா.
0: ஹெரால் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க?
1: பகல் நேர காவல் கிழமையோடு வசந்தத்தின் புனைகளோடு இருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, உங்க அன்பான வாழ்த்து அன்பான எல்லா அன்னையருக்கும் சென்றடைந்திருக்கும் நிகழ்ச்சியின் வாயிலா. சரியா,
1: அன்னைக்காக ஒரு 4 வரியில் ஒரு பாடல்.
0: கண்டிப்பா.
1: தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு

0: சரி, ரொம்ப சூப்பரான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க. சரி, அடுத்த ஒரு அருமையான பாடல் தர இருக்க ஒழிக்க யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: பாடல் கேட்பதற்கு பாண்டிருப்பு அரிச்சுளர் வீதியில் இருக்கின்ற சைக்கிள் செலுத்தினர் ராஜேந்திரன், இந்து மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், சம்பந்தனைச் சேர்ந்த கமலினி, ஜெனி, அவுஸ்கோல், நிலோனி அனைவருக்காகவும் தாருங்க.
0: சரி, ரொம்ப நன்றி ஹரோல் சந்திரா.
1: நன்றி.
0: சரி, அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் உன்னுடன் திரைப்படத்துக்காக இடம்பெற்றது.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞான

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
3: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
4: ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங்.
5: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
6: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
4: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்க

0: மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் இன்சுவாச காற்றி நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கடந்து வந்திருக்கிறோம். வசந்த மெஃபம் நேரம் 12:28 ஆகின்றது. நேரம் இப்போது சொல்லியாச்சு. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம். ரெடி சவுண்ட் ஃபர்ஸ்ட் நல்ல குறைங்க பாக்கலாம். சரி, ஓகே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: வணக்கம், நிஜாம் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க நிஜாம்?
2: நீர்கொழும்புல இருந்து.
0: சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
2: ஊரெல்லாம் மழைக்கு வாசியாவும் இருக்கு.
0: தொடர்ந்தும் அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியில தயாரா இருக்கு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க நிசாம்.
2: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் ஒன்று தரையலுமா?
0: என்ன பாடல்?
2: அப்பூர்வ சகோதரிகள் அண்ணல் ஒரு ஆலயம் என்ற பாட்டு.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருங்க. தொடர்ந்து வசந்தத்தோடு இருந்திருங்க. அந்த பாடல் கண்டிப்பா கேட்கலாம். சரியா? நிசாம் ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து புதிய முகம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் இசை புயலின் இசையில்

0: பெற்ற ஒரு அருமையான பாடல் இன்சுவாச கற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரிப்பு பொது படி 2:38 நிமிடம். இப்போது அழைப்பு. வணக்கம். சந்தோஷமான வணக்கம் ரவி, அப்படித்தானே?
1: அப்படியா?
0: சரி, ஓகே ரவி, நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்க தானே. எங்களுக்காக ஒரு அருமையான பாடல் ரெண்டு லைன்ல பாட மாட்டீங்களா? ஓகே.
1: பாடல்
0: ஏதோ ஒரு பாட்டு.

0: மட்டும் துணையாக. ஹலோ.
1: சரி, ரொம்ப சூப்பரா கேட்ட உடனே பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாருக்காக? ரவி.
0: Thank you so much. முடிஞ்ச பாடல தாங்க. நம்மட நண்பர்கள் எல்லாருக்காகவும், வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும், மற்றது இது நம்ம தியேட்டர்ல சண்டை எல்லாம் கேட்டீங்க
1: புரியல? ஆமா ஆமா ஆமா,
0: நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து பஸ்தத்தோடு இணைந்துருங்க ரவி, சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக ஒழிக்க வருகின்றது. இசை புயலின் இசையில் மே மாதம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான காதல் பாடல்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை நமிதா.

0: பார்த்து அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: புதுமைகளோடும்

0: வசந்தம் எஃப்எம் அளித்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம், வணிகம் மற்றும் தலைமுறை தலைமுறையாக தொடரும் மக்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. வலுவான இந்திய இலங்கை கூட்டாண்மைக்குள் இணைந்து செயற்படுவதன் மூலம் மேலான செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதிவிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: தமிழ்நாடு தற்போது எந்த நிலைமையில் உள்ளது என்பதை பகிரங்கமாக அறிவித்த பின்னர் தமது பணியை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். புதிய தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் ஆற்றிய உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதுமே 3 முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குதல், 200 அலகுகளுக்கான இலவச மின்சாரம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்குவதற்கான ஆவணத்திலும் கையெழுத்திட்டுள்ளார். இதேவேளை தமது நோக்கங்களை சரிவர நிறைவேற்றுவதற்கு சிறிது காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதானை சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
6: நிமிர்ந்த நடை

0: ரத்னம் என்ற சொல்லிற்கு உயிர் கொடுத்தவள் அம்மா. வசந்தத்தின் அன்னைக்கோர் ஆராதனை ஆராதனை.
1: அம்மாவை வணங்காது உயர்வில்லை.
2: நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த மனத்தேலத்திலையும் பார்த்தீங்கன்னா கடந்த மனத்தேலத்தில போல இனிமையான பாடல்கள் ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே சொந்தங்களை சந்தோஷமாக தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மழை மேற்படுத்துங்கள். 0112 1015 அல்லது 0112 1015 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அழைப்பிலர் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்
3: வணக்கம்
2: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க?
3: என்ன
2: சமைச்சீங்க? வராங்களா ஈவினிங்? அடுத்த பாடல் யாருக்காக?
3: உங்களுக்காக இந்த பாடுதான்.
2: பாடல் கேட்கலாம். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. சரியா? நன்றி. எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம்.
3: எல்லோருக்காக
2: சரி. அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை:
2: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம்.

0: அழைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: சரி, என்ன சாமான் தானே எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களை கூப்பிட.

0: விசுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:33 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: ஆஸ்திரேலியா தபால் துறை விதி ராஜேந்திரன். சொல்லுங்க. இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நீங்க
1: நல்லா இருக்கமா? இன்னைக்கு அன்னையத்தினம்.
0: சரி, வாழ்த்துக்கள். விஷ் பண்றீங்க? சரி, ஓகே. உங்களோட வாழ்த்து அப்படியே சென்று அடைந்திருக்கும். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்லம்மா, நான் மட்டும் பேசிட்டு பிறகு சாப்பிட, அப்பதான் செதிக்கும்.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல சொந்தங்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, அவட அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அவர் யாருக்காக எல்லாம் பாடல் விபி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அவங்களுக்காக நாங்க பாடல் தர தான் இருக்கிறோம். அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வரு.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: இந்த வராது பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GE பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
5: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GE பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GE பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். GE பாக்ஸ் பார்.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
7: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
8: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
9: அனுசரணை வழங்குவது
10: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: தெற்கு அதிவேக வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர் பெலியத்த மற்றும் கசாகல ஆகிய பகுதிகளுக்கு இடம்பெற்ற 154வது கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாணந்துறு பகுதியைச் சேர்ந்த மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் நோக்கி பயணித்த கார் ஒன்று முன்னால் சென்ற லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த மோதலில் குறித்த லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலக கோரி டெல் அவி நகரில் நேற்றிரவு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பொதுமக்கள் மத்தியில் பொய்களையும் போலி செய்திகளையும் நெதன்யாகு அரசாங்கம் பரப்பி வருவதாகவும் ஈரானை விடவும் ஆபத்தான எதிரி உள்நாட்டில் இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலில் நிலவும் இந்த போர்க்கால நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அங்கு பொது தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

கண்ட ஒவ்வொரு நேரம் என்னை எழுப்பிய கை அம்மா. உலகம் தள்ளி நின்றாலும் கூட உறவாய் நிற்க.

என்னை எழுப்பிய கை அம்மா. உலகம் தள்ளி நின்றாலும் கூட உறவாய்.

சுவாச காற்றிய நிகழ்ச்சியோட இனிமையான பொழுதில் சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த மழை தேரத்தில் இனிமையான பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் வேண்டிக் கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். தொடர்ந்து மழை ஏற்படுத்துங்கள் 0112 அல்லது 0112 கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: பைக் ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குடி செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை.
2: சாப்பிட்டீங்களா?
3: அனைவருக்காகவும்
2: காதல் அழிப்பதில்லை திருப்பதற்காக பெற்றோர் அருமையான பாடல் அடுத்து.

0: வணக்கம் வசந்தம் தர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
3: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
4: அன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற ஞாலத்தை

0: பாடல் என்ன, அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, புள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: வருவாளாக பெற்ற அருமையான பாடல் நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக கிடைத்து வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:30 ஆகின்றது. தொடர்ந்தும் இதே போல நீங்களும் சொந்தங்களே நிகழ்ச்சியை ஒட்டிந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்கலாம். ஏற்படுத்துங்கள் 0112-75-00-1 நீங்களும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அழைப்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம்
1: ஹலோ அக்கா வணக்கம்
0: சொல்லுங்க யார் பேசுறீங்க
1: அக்கா ராகலையில
0: சரி ஓகே ரேடி சவுண்ட் கொஞ்சம் குறைப்புமா
1: சரி அக்கா சவுண்ட் கொஞ்சம்
0: நல்லா குறைங்க பார்க்கலாம்
1: சொல்லுங்க
0: சரி எப்படி இருக்கீங்க சௌக்கியமா
1: இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்
0: ஊர் எல்லாம் எப்படி இருக்கு மழையா
1: மழை கொஞ்சம் வந்துட்டே இருக்கு
0: சரி ஓகே பாடல் திருவிகள் எல்லாம் பிடிச்சிருக்கா
1: தொடர்ந்து பாடலாம் சத்தமடி அக்கா வேற லெவல்
0: ஓகே ரொம்ப ரொம்ப
1: சந்தோஷம் எந்த பாட்ட கேக்குறது எந்த பாட்ட கேட்காம இருக்கணும் எல்லாமே ஒரே மாதிரி
0: சரி அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு சொல்லுங்க யாருக்காக அந்த பாடல்
1: வசம சொந்த எல்லாத்துக்காக அக்கா
0: சரி ரொம்ப நன்றி
1: எல்லாத்துக்காக அக்கா
0: சரி ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: புதுமைகளோடும்

0: அருமையான பாடல் அடுத்தும் நிகழ்ச்சியின் வயதாக தயாரா இருக்கு. நேரம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழைப்பின் மூலமாக வந்து திரிக தேனையில இருந்து எங்களோட வந்து சுரேஷ் இருந்திருந்தாரு. பாடல் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமா வீட்டுல இருந்து பாடல் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் இணைந்திருந்தார். அது நேரம் எங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளப்பத்தியிலிருந்து கண்ணா இணைந்திருந்தார். இந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா நானும் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் விபி கேட்டிருந்தார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் நடிகை நமிதா.
1: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

மிகும் இந்த பாடலோடு நானும் நீங்கள் சிறந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்குமே சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இருந்திருக்கலாம் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போ நேஷ் தயாரா இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சிந்தங்களே.

நன்றி ருஃபினா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட நிறைய போட்டியாளர்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு போட்டி போட காத்திருக்கிறீர்கள். எனக்கு தெரியுது ரெண்டு பிராங்க் கட்டும் இருக்கிறது, ரெண்டு பேர் நல்ல குழம்பி இருக்கிறாங்க, அதையும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் 6 மணி வரை மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 3 மணி.

0: அழுத்தியாளர் சீட்டுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று குறிப்பிட்ட தினத்தில் தாம் முன்னிலையாக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்றிருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏயாபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஏயாபாஸ் கொள்வனவு செய்தபோது 600 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கியதாக கபில சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
4: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
5: இஸ்ரேலிய தாக்குதலில் 39 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் ஆயுத குழுவான இஸ்புல்லாவை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. April 16ஆம் தேதி முதல் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையே தொடர்ச்சியான துப்பாக்கி சண்டை நடந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வேண்டும் என்பதற்காக தன் வலியையே மறந்தவள் அம் வசந்தத்தின் அன்னைக்கோ அன்னைக்கோ ஆராதனை ஆராதனை.
1: அம்மாவை வணங்காது உயர்வில்லை.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே பாடல் நிறைவரையை நான் போடுவேன். முதல்வரியை கண்டுபிடிக்கணும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, யார் பேசுறீங்க? சரி, இந்த முறை சொந்தம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருது? கட்டுவான் சவுந்தரலா தேவி. அப்படியா? அப்படித்தான் அப்படித்தானா? சரி சவுந்தரலா தேவி, நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப லேட் லேட்டா பதில் வருது? ஓ, மழை பெய்யுதா? எல்லா இடத்துலயும் மழைதானா? சரி, நான் ஒரு பாடல் இளைவரி போறேன். முதல்வரை கண்டுபிடிப்பீங்களா? பழைய பாடுறா? சரி, நீங்க கேக்குறதுனால பழைய பாடு தரேன். சரியா?
3: சரியா.
2: இதோ பாடல்.

0: என்ன பாடல்?
1: யாரை நம்பி நான் போங்கடா போங்க அந்த பாட்டு.
0: ஆஹா, அந்த பாட்டு தானா சுவரா?
1: எனக்கு
0: கேட்டு பாப்போம்.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: சரி, என்ன சொன்னது? கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள். சரி, சொல்லுங்க. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே பேஸ்புக் வழியாக வந்து கொடுத்து கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இது மோதி விளையாடு, பயத்து எல்லை கிடையாது.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை:
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

மேடம் சொல்லுங்க, சாப்பிடாச்சா? சாப்பிட்டுருக்கணும் இப்ப. நாங்க சாப்பிடாச்சு. சொல்லுங்க, போட்டிக்கு ரெடியா? ரெடியா? கண்டுபிடிப்பீங்க? அப்ப ட்ரை பண்றீங்க. ஓகே, கண்டுபிடிங்க. இதோ உங்களுக்கான அந்த பாடல் இடைவரி.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியாதே.
0: தெரியாதா? ஐயோ, நான் உங்களை நம்பி இருந்தேன் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி. என்ன மும்தாஸ் பேகம், நீங்க என்ன செய்யறது, ஐடியாவே இல்லையா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: நன்றி.
0: அந்த பாடலை அடுத்த ஒரு நேருக்கு வாய்ப்பா கொடுக்கலாம், கண்டுபிடிக்கிறாரு பாப்போம். சரி, ஒலிக்கப்படுகின்ற பாடலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிராங்கட், அவர் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லாவே குழம்பிட்டார். என்ன சொல்றது, நான் அப்படி இல்லை, நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியுன்ற லெவலுக்கு போயிட்டார் ஒரு கட்டத்தில். இந்த பாடலை தொடர்ந்து அந்த பிராங்க் கட்டை நீங்கள் கட்டாயம் கேட்கலாம், எங்கேயும் போயிடாதீங்க, அப்படியே உட்கார்ந்து கேளுங்க, ரசித்து கேளுங்கள்.

0: ராங் நம்பரா? இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்ட் நினைச்ச தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
1: ஹலோ.
2: ஹலோ ஃப்ரெண்ட்.
1: தம்பி.
2: ஓ,
1: வேலையா வீட்லயா?
3: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க.
1: பிள்ளை செஞ்சு யாரு ஒத்துக்கிட்டு சரி, நீங்க என்ன பிசினஸ் எடுத்தா எங்க மகளுக்கு எடுக்கிறீங்க கால்? உலகத்துல எவ்வளவு பிள்ளைங்க இருக்கீங்க, எங்க மகளுக்கு எடுக்கிறீங்க?
2: அதுதான்
1: யாரு, நீங்க யாரு மகன் சொல்லுங்களேன் தெரியாதா? விடிய காலையிலயும் நைட்டுக்கும்
3: ஒரு பொய் சொல்ற ஃபாதரா இவர், உண்மை பேசுற ஃபாதர்.
2: ஐயோ அக்கா, நான் எடுக்கல அக்கா,
1: எப்படி நான் உங்களுக்கு வேற பிள்ளைகளை போய் பாருங்க, எங்க மகன் படிச்சிட்டு இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண வரவேனா நீங்க?
2: ஐயோ அக்கா, நீங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை
1: இல்ல, உங்களோட மாதிரி இதுலயே தெரியுது. நான் அக்கா இல்ல, உங்களுக்கு ஆன்டி மாதிரி.
3: என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
2: ஐயோ, நீங்க யாரா இருக்கணும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எந்த போனை எடுத்து நான் தானே உங்களோட மாதிரி.
1: ஐயோ தம்பி, தம்பி உங்களோட அம்மா அப்பா,
2: நான் ஏத்துக்கோவேன்.
1: உங்களோட அம்மா அப்பா உங்களை இப்படியா படிக்க வச்சு வளர்த்து இருக்கிறாங்க? இப்படி செய்றீங்க நீங்க?
2: அப்ப இது யார் சைடு ரோங்கா கொடுத்தீங்க?
1: ரோங்க ரோங்க இல்ல, கரெக்ட்டா தான் எடுத்துக்கேன். எங்க மகன் இது சொல்லி அழுகுது, படிக்க விடுறாங்க இல்ல
2: அக்கா?
1: படிக்க விடுறாங்க இல்ல, சரியா டைமுக்கு மிஸ் கால் அடிக்கிறது, குட் மார்னிங் போடுறது, குட் ஈவினிங் போடுறது, குட் நைட் போடுறது, உங்களுக்கு வேற வேலை இல்லையா தம்பி?
3: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு,
1: எங்கட புள்ளைய விட்டுருங்க தயவு செய்து.
2: ஐயா அக்கா, நான் நீங்க சிக்னல் ஆகிறதுக்கு கொஞ்சம் இறங்கலை, நீங்க வேண்டிய ஒண்ணு சொல்லுங்க அக்கா. எனக்கு நான் யாருக்கும் எனக்கு கோல் அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல அக்கா.
1: நான் சொல்லாதீங்க, அப்ப நான் பொய்யா சொல்றேன் தம்பி? உங்களுக்கு தேவையானது வேற பிள்ளைகளுக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க, எங்கட புள்ளைய விட்டுருங்க சரியா? நாங்க டீசென்டான ஃபேமிலி, இதெல்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாது.
2: ஐயோ அக்கா, நீங்க வேண்டியோட சொல்லுங்க அக்கா. இரண்ட போன்ல இருந்து உங்களோட மகளுக்கு குட்
1: மார்னிங். சரி சரி சரி சரி, சப்ராஸ் நீங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஊருக்கே தெரியும். நாங்க வசந்தம் எஃப்எம்ல இருந்து பேசுறோம், உங்களை கலாய்க்கணும்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்தான் உங்களோட நம்பர் அனுப்பியிருந்தாங்க, சரியா?
2: ஐயோ,
1: நல்லா இருக்கீங்களா?

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை நமிதா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு. எங்கிருந்தாலும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சோன் வந்திருக்கிறார் மோதி விளையாடுவதற்காக. சரி, அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரி, ரொம்ப நேரம் அழைப்பில் காத்திருந்த ஒரு சொந்தம், ஆனால் என்ன செய்வது, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். போட்டியில் பங்குபெற்ற வேண்டும் என்றால் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற ஒரு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் ஆரியமதில இருந்து வானதி கலைக்கிறேன்.
2: என்ன பேருமா?
3: மாலதி கலைக்கிறேன்.
2: மாலதி.
4: This call is now being recorded.
2: மாலதி, என்ன நீ? சரி, ஓகே, சொல்லுங்க மாலதி, நல்லா இருக்கீங்களா? போட்டிக்கு போவோமா?
3: சொல்லுங்க.
2: சரி, பாடல கண்டுபிடிங்க, இடைவெளி தரேன். சரியா?
3: ஓகே.
2: சரி.

0: பாடல். தெரியலையா? கண்டுபிடிக்க முடியலையா? அச்சச்சோ, சரி முதல் வரி கேட்டு பாப்பமா. சரி, மிஸ் பண்ணிட்டீங்களே, சொல்லிருக்கலாமே. அதானே மனசுல நினைக்கிற சொல்லிருந்தமா இல்லையா?
1: அதுதான்.
0: சரி அம்மா, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எல்லா பெண்களுக்காகவும், அம்மாமாருக்காகவும், குறிப்பா ரெண்டு அம்மாவோட பேர் விஜிதா அவங்களுக்கு. மற்றது வசந்தத்துல ஒரு இனியிலண்ட மாதிரியான ஒரு ரசிகை இந்த சித்தி சாரதாவுக்கு. அடுத்தது இந்த அம்மாவோட கடைசி தங்கச்சி சாந்தி சித்தி. மூன்று அம்மாமாருக்காகவும் நான் பாட்டு கேட்க விரும்புறேன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. உலகிலேயே எனக்கு பிடித்தமான பாதுகாப்பான இடம் அம்மாவின் அரவணைப்பு தான். அன்னையர்தான வாழ்த்துக்கள். என் உயிரின் உயிரான, எனக்குள் இருக்கும் தைரியமாய் விளங்கும் என் அன்பு தெய்வமே, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே அமெரிக்கால இருந்து மாலி அந்த வாழ்த்தினை அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஷிஃபானி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இந்தியாவில் இருக்கலாம் வெண்பா, தன்னுடைய அம்மாவுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மாண்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்காக ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அம்மாவுக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து மடித்துக் கொள்ளுங்கள். இது மோதி விளையாடு.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வா
1: இல்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டிப்பக்கம் சொல்லு.

அப்படித்தான். ஓகே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோன்றிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு நேரம் இப்போது 4 மணி.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி புகையிரதம் நாளை முதல் மீண்டும் தமது சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரை யாழ்தேவி புகையிரதம் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான யாழ்தேவி புகையிரதம் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் மாத்திரம் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிரத திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்டு புகையிரத நிலையங்களுக்கு சென்று பயண சீட்டுகளை தற்போது முன்பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள போலீஸ் சோதனை சாவடி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 14 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது வரை இடிபாட்டுக்குள் இருந்து 14 அதிகாரிகளின் உடல்கள் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 3 அதிகாரிகள் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் போலீஸ் அதிகாரி சஜாத் கான் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை பயங்கரவாதிகள் போலீஸ் சோதனை சாவடிக்குள் மோத செய்துள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவத்தில் சோதனை சாவடி கட்டடம் முற்றாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. முதற்கட்ட தாக்குதலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உதவிக்காக விரைந்த ஏனைய பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து சரமாரியாக துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை,

0: அன்பு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமா?
1: இறைவாணி
0: அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை

0: தீர்வு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமா?
1: இறைவாணி
0: அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு. எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பை ஏற்படுத்துங்கள். பாடல் இடைவரி முதல் வரியை நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் கிடையாது, நீங்க ஒரு நல்ல ஒரு பாடல் அறிவு கொண்டவர் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லுவோம், நேர்களும் சொல்லுவாங்க. அழைப்பை ஏற்படுத்துங்கள், 0311 2 775 001 அல்லது 0311 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக மிக ஆழமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பேருமா? நிஷா. விஜயா? விஜயா எங்க இருந்து பேசுறீங்க? அவிசாவல்ல விஜயா. ஆஹா, என்ன செய்றீங்க? அப்படியா, சரி. அப்பா போட்டிக்கு போவோமா? போட்டிக்கு போவோம். பாடல் இல்லை, முதல் வரையை கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே. என்ன பாடல் கேட்ட பாடலா இங்க? சரி, கேட்டது இல்லையா? அப்ப கேட்டதுன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு அழைப்பு ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ரோபோட பேசுற மாதிரி இருக்குது. அம்மாவுக்காக தான் இப்ப பாடல் ஒழிச்சது, கேட்டீங்களா? ஒவ்வொரு மனுத்தாலும் பாடல் வரும், சரியா? ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இனிமொரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாருது?
1: நூரில இருந்து அஸ்வினி பேசுறேன்.
0: நூரி, அஸ்வினி. நூரி என்று சொல்ல திறனியகர், அப்படியா? சரி, அஸ்வினி என்ன செய்றீங்க நீங்க? கண்டுபிடிக்க போறீங்களா முதல் வரிய? கண்டுபிடிங்க. என்ன பாடல்? என்ன பாடல்? மாரி பள்ளி. சரியான படம் தானே
1: போட்டிருக்க?
0: அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. என்ன பாட்டு? அதான் முதல் வரி.
1: என்ன வர முடியும்?
0: வர மாட்டேங்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நன்றி.

0: வெல்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: நல்ல பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோதி விளையாடு, சரி, சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் விசாவெல்லையில இருந்து தக்ஷினி கதக்கிறேன்.
0: தக்ஷினி படிக்கிறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: கிரேட் 5.
0: கிரேட் 5 தான் படிக்கிறீங்களா? சரி அம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்களா
1: இன்னைக்கு?
0: அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, அம்மா பேர் என்ன? சரி, உங்களுக்கு நாங்களும் வாழ்த்து தான் சொல்லிருக்கேன். சரியா? நன்றி. என்னோட சொந்த அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பாடல்? அந்த பாடலா? ஷுவரா?
2: கண்டிப்பா.
0: ஓகே, கேட்டு பாப்பமா.
2: கண்டிப்பா.
0: கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? நன்றி, அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடியதாக இனிமையான மாலை பொழுது வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கிறீங்க? முத்துராஜா, காளிமுத்தன் சொல்லிருக்காரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இனிமையான மாலை பொழுது வணக்கம் என்று சொல்லி மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். 6:50 இதே ரத்தினம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபர்ஷானா முஹாஜிர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க.

வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அன்பு மனைவி பிரேமராணி ஆசிரியர், அதே போல பிள்ளைகளான அபிஷாலினி, அதே போல கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷனி எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். அனைவருக்கும் இணைத்துக்கொண்டு நல்ல ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் காத்திருக்கிறத தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். மோதி விளையாடு இந்த பாடலை தொடர்ந்து இன்னும் ஒருவர் குழப்பப்பட்டிருக்கிறார். சரிதானே, அவங்க எப்படிலாம் குழம்பி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் கேட்கலாம். இந்த பாடலை தொடர்ந்து எதிர்பாருங்கள்.

0: ஹலோ, மதுவா பேசுறீங்க? மது பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? மது, அந்த பார்சல் கிடைச்சதா உங்களுக்கு? நாங்க கொழும்புல இருந்து கிடைக்கிறோம்.
1: ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
0: அந்த

0: பார்சல் உங்களுக்கு கிடைச்சதா? ஒரு காசை போட்டு விட்டீங்கன்னா சரி. இப்போ
1: எந்த பார்சல்?
0: நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் தான்.
2: நீங்க
0: கிடைக்கலையா?
3: இல்ல கிடைச்சிருக்குமே.
1: இல்ல எந்த பார்சலுமே வரல, எனக்கு கோல் வரவும் இல்ல.
0: பொய் சொல்றது இல்ல மிஸ் நீங்க எப்படி சொல்றாங்க? பார்சல் எடுத்து போட்டேனா பொய் சொல்றாங்க போல.
3: இல்ல இல்ல நீங்க எடுத்துட்டு தான் இல்லன்னு சொல்றீங்க போல. இல்ல இல்ல
1: கன்ஃபார்ம். அது உங்களுக்கு எந்த இதுக்கு அனுப்புனீங்க?
0: இன்னைக்கு
1: நீங்க
3: அப்ப நீங்க வந்து எடுத்துட்டு தான் இல்லன்னு சொல்றீங்க, அதுக்காக தான் ஃப்ராட் வேல பண்ணாதீங்க.
1: நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க எல்லாம் சரியான இடத்துல தான் இருந்து பேசுறோம். நாங்க உங்களோட இப்ப இவரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு.
1: சரியான இடமா இருந்தா பரவாயில்ல. நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பார்சல்?
2: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
3: என்ன பார்சலா? பார்சல் கையில எடுத்துட்டு என்ன பார்சல் நீ கேக்குறீங்க?
0: ஆர்டர் பண்ண அவளுக்கு தெரியும்.
3: நீங்க எத்தனை ஆர்டர் கொடுத்தீங்க அப்ப உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி.
0: நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா. நீங்க பெரிய பயிர் வயசுக்காரர் ஐயா, எப்படியும் உங்களுக்கு 75 மாதிரி இருக்கும்.
2: ஹலோ சார், என்ன சார் எல்லா பசங்களையும் பொதி மூட்டை தூக்கி போற மாதிரி போடுறீங்க
0: ஐயா? நாங்க அப்பா மாதிரி ஐயா, நாங்க சொல்றோம் பார்சல் போட்டுட்டோம் சரியா?
4: சரிங்க அண்ணா,
0: ஐயா என்னங்க என்ன அண்ணாங்கன்றீங்க ஐயா? அங்கிள்
4: அஜித்குமார்
0: கோவப்படாதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் தான் நம்பரை கொடுத்தாங்க, சின்ன ஒரு பிராங்குக்காக தான் எடுத்திருந்தோம்.
4: இல்ல இல்ல பரவாயில்ல.
0: அவங்க இன்னும் கிளம்புறாங்க போல.
4: ஓ இன்னும் குழம்பிட்டு இருக்காங்க.
1: ஹலோ
0: ஹலோ, என்ன ரேடியோ கேப்பீங்கன்னு
1: கேட்டேன். நாங்க வசந்தம் மேம்.
0: வசந்தம் தான் கேப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம், நாங்க வசந்தத்துல தான் கதைக்கிறோம்.
2: ஹலோ ஹலோ என் ஃப்ரெண்டு நினைச்சு தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டேன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை நமிதா.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை
2: மெல்டால், தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு. சரி, மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது சொல்லி ஏராளமான சொந்தங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரத் சந்திரா.
5: ஹரத் சந்திரா, நல்லா இருக்கீங்களா?
6: மகிழ்வாக நிகழ்ச்சியை மகிழ்வாக கேட்டுக்கொண்டிருக்கேன்.
5: சரி, ரொம்ப சந்தோஷம். போட்டிக்கு போவோமா?
6: முயற்சி பண்ணி பார்ப்போம்.
5: சரி, இதோ பாடல் இடைவரி.

0: என்ன பாடல்? ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை எப்போது. அப்படியா? அந்த பாடல் தானா? ஷுவரா? கேட்டு பாப்பமா. அருமை அருமை, கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி
0: நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அப்படியே பாடல் இவரை வைத்து பாடலை கண்டுபிடிக்கலாம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பெலியகொட மெனிங் பொது சந்தையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சுமார் 20 வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ பரவியதை அடுத்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை திணைக்களத்தினால் 4 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக ஸ்தலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழக தலைமைச் செயலகத்தில் அலுவலக பணிகளை ஆரம்பித்துள்ள முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏக்கள் பதவியேற்புக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்நிலையில் நாளை காலை 9:30 எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடைபெறுகிறது. மேலும் 12 தேதியன்று சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் இடம்பெற உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியல செய்திகளும் நிறைவுக்கு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

அன்பு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமாம். அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதும் அழகா. வசந்தத்தின் அன்னைக்கோர் நிகழ்ச்சி.

தீர்வு கிடைத்தவனுக்கு தோல்வி கூட ஒரு பாடமாம். அவள் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. நீங்களும் வாருங்கள், அப்படியே மோதி விளையாடு நிகழ்ச்சியினோடாக நீங்கள் இணைந்து கொண்டு அப்படியே பாடல்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேருமா? யாதா. காதா. காதா, வித்தியாசமான பேரா இருக்கே காதா. என்ன செய்றீங்க நீங்க? பாடல் இடைவரி முதல் வரியை கண்டுபிடிக்கும், சரியா? ஓகே.

0: என்ன பாடுறது கண்டுபிடி சத்தியமா தெரியலையா? சரி, இது ஒரு சவாலாவே கொடுக்கிறேன். யாரு வேணும்னாலும் அழைப்பை ஏற்படுத்தி கண்டுபிடிங்க.
1: என்ன
0: கண்டுபிடிங்க சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? நன்றி.
1: ஓகே, தேங்க் யூ.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 மக்கள் சூடிய மகுடமே விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கிருந்தால்

0: சந்தோஷமாக்கிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மோதி விளையாடு, சரி மோதி விளையாடுறதுக்காக நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பழைய பாடல் ஒன்று இடைவெளியை போட்டுக்கிறேன், என்ன சொல்றது, முடிஞ்சா கண்டுபிடிங்க என்ற மாதிரி. சரி இப்ப யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் புவனேஷ். வணக்கம் புவனேஷ்.
0: வணக்கம் வணக்கம். யாருது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத்.
0: அப்படியா, எப்படி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஓகே சொல்லுங்க பாப்பம். ஒரு பாடல் இன்னும் இடைவெளி கொடுக்க போறேன், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா?
1: முயற்சி பண்றேன்.
0: சரி முடிந்தால் கண்டுபிடிங்கள். ஓகே ஓகே
1: ஓகே.
0: கனபடிங்க. என்ன பாடல்?
1: அவளா சொன்ன

0: அந்த பாடலா கேட்டு பாப்போமா?
1: அந்த பாடலே தான்
0: கேட்டு பாப்போம். அவளா சொன்னாள் இருக்காது, கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். பழைய பாடல்னா நாங்க கண்டுபிடிக்காம இருப்போமா என்ன? அதுவும் சௌந்தரராஜன் ஐயா
1: பாடல, பழைய பாடல நாங்க ரொம்ப கேக்குற பாடல்கள்
0: அதுதானே. சரி சூப்பர், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: இந்த பாடலை கேட்பதற்கு போனே சேர்ந்த கொழும்பு பயனாளிக்கும் எனது அன்பு சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது சயீத், எல்லா மகளுக்காகவும் மரிதமுடைய கலீல், மாவனல்ல நிஷாய விருதை அனைத்தும் சேர்த்துக்கொண்டு உங்களை பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழு

ஜாலியா ஜிம் காணா அப்படின்னு பாடல் முடிந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமா உற்சாகமாக மோதி விளையாடு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள், மோதி விளையாட முடியும். அதாவது பாடல்கள் மூலமாக நீங்கள் பாடல் இடைவரையே நான் போடுவேன், உங்களுக்கு முதல் வரையை கண்டுபிடிச்சிங்க சொன்னா சூப்பரோ சூப்பர். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்கள் பேர் என்ன? கொழும்பு ரகுமா. நல்லா இருக்கீங்களா? சரி ரகுமா, இப்ப பாடல் கண்டுபிடிக்க போறீங்க அப்படியா? சரி இடைவரையை கேட்டு பாருங்க, முதல்வரையை கண்டுபிடிக்க முடியும் பாப்போம். சரியா?

0: என்ன பாடல்?
1: பாட்டு
0: அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பாட்டு முதல் வரி? பாடல் முதல் வரி. இன்னொரு முறையா? சரியா, இந்த பாடலுக்கு எல்லாம் இன்னொரு முறை கொடுக்க முடியாது. சரி, விருந்தாலும் பரவாயில்ல தான். சரியா?

0: என்ன பாடல்?
1: எனக்கு பழைய பாட்டு
0: பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா?
1: பழைய பாட்டு இடைக்கால பாட்டு
0: அப்படியா? இதை விட என்ன இலகுவான பாடல் வேணும் உங்களுக்கு? இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமானால் வரமாட்டேங்குது அப்படியா?
1: முதல்வரை
0: கேட்டு பாப்பமா கேட்டு பாப்பமா. மிஸ் பண்ணிட்டீங்களா?
1: ஆமா ஆமா, எனக்கு புது பாட்டு போடா போன முறையும் ரூபி அவங்க புது பாட்டோன்னு போட்டா எனக்கு வரவே இல்லை. கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் நீங்க போட்ட பாட்டை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா சொல்லிட்டேன்.
0: ஐயோ சரி சரி, அடுத்த முறை ட்ரை பண்ணலாம். நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற தத்து

0: நின்றவை, காலத்தால் அழியாதவை.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தெளித்தேன்.
2: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துகளாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
3: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
6: மெல்டால், தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு
4: நீங்கள் எங்கிருந்து

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சி எடுத்துக் கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜிஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்று தெரியும் அன்னையர் தினம், எல்லோருக்கும் மீண்டும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 9 மணி வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிற போகிறீங்க உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். சோ சந்தோஷம் உற்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக குதூகலமாக இந்த நேரத்தை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சுவரான பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. சோ நான் ஜி ஆர் உங்க கூட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றேன். இணைந்திருக்கலாம். இந்த சூப்பரான டேயை நீங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க, என்ன செய்தீங்க அப்படிங்கறத நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அப்படி அப்படியே இருந்துட்டு இந்த பக்கம் வாங்க. டியூன் பண்ணுங்க 102.6 102.8 உங்க வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம் 9 மணி வரைக்கும். சோ கால் பண்ணுங்க 0312 2505 0001 அண்ட் 0312 2505 1 கால் பண்ணுங்க, பேசலாம் ஜிஆர் கூட. இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் காலர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்து வேகத்துல போயிட்டாங்க. சரி நீங்களும் மழை பேட்படுதுங்க, பேசலாம் பேசலாம் பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். இன்றைய நாள் எப்படி போனது உங்களுக்கு? என்ன ஸ்பெஷல் இன்றைய நாள்? அதுதான். நீங்க யாருக்கு போய் சொன்னீங்க? ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்தீங்களா? என்ன நீங்களே இப்படி சொன்னா மத்த சமூகம் என்னத்த பண்ணு? அப்படி சொல்றீங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். டீ குடிச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி உங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பாடல், நல்ல பாடல் ஒன்று இருக்கு. யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஓகே,
1: எனது குடும்பம் உலகம்
0: ஓகே,
1: நல்ல ஒரு பாட்டு பாங்க.
0: ஓகே நன்றி, பாய்.
1: நன்றி.
0: ஓகே ஓகே, சூப்பரான இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து நிறைய சந்தோஷம் இல்லையா, அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி வருகிறது. மெரசல் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஆழ போறான் தமிழன் கேட்டுட்டு வரலாம்.

0: எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்கதான் வரணும் வசந்த மேப்பமுக்கு, ஏன்னா விடுமுறை கொண்டாட்டம் கேளுங்க அப்படிங்கறதுக்காக. அலை திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. விடுமுறை கொண்டாட்டம் உங்க வசந்தத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. நான் ஜி ஆர் இணைந்து இருக்கிறேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சவுதியில இருந்து வந்திருக்கிறாரு மனாஸ். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாலை நேரத்தில்
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல. அங்க நாடெல்லாம் எப்படி இருக்கு?
1: எங்க வெயில் தான்.
0: வெயில் தான்.
1: இப்ப சமர் சமர் ஸ்டார்ட் ஆயிட்டு அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் வெயில் தான்.
0: ஓகே, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு?
1: ஆமா, வேலை எல்லாம் நல்லா.
0: வீட்டு கால் பண்ணி அம்மாக்கு விஷ் பண்ணீங்களா?
1: அம்மாக்கு காலையில பேசினேன், பேசி பொது முடிச்சேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசினதுக்கு. யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ப உங்களை சுத்தி?
1: இந்த நேரம் மிகவும் அருமையாக பேசி கலந்து இந்த நேரம் யார் யாரெல்லாம் பசங்களுக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும், அன்பு மனைவி ரசான் மற்றும் மகள் பாத்திமா மற்றும் மகன் லலித் ஆகியோர்களுக்காகவும், அனைத்து அன்னையர்களுக்காகவும் எனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். விடுமுறை கொண்டாட்டம் ஒரு பேரை வரலாறு வருகிறது பாடல் ஜனநாயகம் திரைப்படத்துக்காக.

0: தொடர்ந்து விழுந்திருக்கலாம் வசனம் எஃப்எம் ஓட நேரம். இப்பொழுது 6:24 நிமிடம்.
1: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
3: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
6: மெல்டால், தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
10: டாக்டர்

0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா உச்சாம இருக்க, மிகவும் தனிமையில வந்தா உச்சாம கொண்டு போய் இருக்க மேடம். கேட்டு கொண்டு இருக்கேன்.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மிஸ் பண்ணீங்களா அன்னைக்கு? சரி, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க?
1: ஒன்னும் எடுக்கல மேடம்,
0: ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. ஓகே, பக்கத்துலயாவது இருந்தீங்களா? எங்கயாவது வெளியால கூட்டிட்டு போனீங்களா?
2: காபத் நீலகாந்தம் மருமகள் ரம்சி, கணவனான பாலா, பிள்ளையான ககானி சுத்துமா, குவைட்ல இருக்கும் மருமகள் அருள் தெளி, கணவான சுரேஷ்குமார், பிள்ளையான சுவேதா, அட்டால இருக்கும் மருமகன் ஜெகா, மனைவியான கௌசல்யா, பிள்ளையான ஜாஸ்மின், மற்றும் அம்மா மனமணி, அப்பா தோர்ஷன், அக்கா மலர்வழி, சரோஜினிமே, வானொலி அனைவருக்காகவும் அன்பான அறிவிப்பா ஜி என் மேடம், உங்களுக்காகவும் பாடல் கேட்போம் மேடம்.

0: செயல்படுறதுக்காக. ஓகே, 10 மணி வாக்குல 9 மணி வாக்கு வரைக்கும் தான் ஜிஆர் உங்க கூட இணைந்திருப்பேன் விடுமுறை கொண்டாடத்தோடு. ஓகே, சூப்பரான பாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கிறது. நீங்க கால் பண்ணணும், ஜிஆர் கூட பேசணும்னு நினைச்சும் போது அப்படியே கால் பண்ணுங்க. 0712-5001-2 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட அமணிந்து நீங்க எங்க இருந்தாலும் சரி அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போங்க, நான் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளணும். ஓகே, மறந்துடாம டியூன் பண்ணி வசந்த கேட்டுட்டே இருங்க. இப்போ இங்க கூட பேசுறதுக்கு மகாதேவன். வணக்கம் மகாதேவன்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். டீ குடிச்சிட்டீங்க, உற்சாகமா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இனிப்பு பலகாரம் அதெல்லாம் சாப்பிடுங்களா? சரி, எனக்கு வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்களே இல்ல, இருந்தாலும் பரவாயில்லை, நான் அப்படி அம்மாக்கு பாஸ் பண்றேன். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நீங்க நேசித்த அந்த உறவு யார்? அம்மாக்கா. அம்மாக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு
1: அம்மாவுக்கு
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருங்க. என்ன நன்றி. பாடல் நானும் கொஞ்சம் லைட்டா அப்படித்தான் ஊர்ல பேசிக்கிறாங்க.

0: போனி பேபி. ஓகே, சுவரான ஒரு பாடல் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். வசந்தத்து விடுமுறை கொண்டாட்டம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 6:48.
1: நேயர்களின் தெருவில்

0: 102.6
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தெளித்தேன்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆப் திரையாக சிறப்பு கொண்டிருக்கின்றார் நடிகை நமிதா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு வசந்த் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம்.

0: செய்திகளுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாளை முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், கனமழைக்கு வாய்ப்பு, மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. திராவிட கோட்டையை தகர்த்து தமிழக முதல்வராக அரியணை ஏறினார் தளபதி விஜய். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ளதாக மஹிந்த அறிவிப்பு. வைத்திய பணி புறக்கணிப்பால் சிசு உயிரிழந்த சம்பவத்தில் திருகோணமலை வைத்தியர்கள் இருவர் பணி நீக்கம். இலங்கையின் மாஸ்டர் செப்பாக ஹசலக்கவே சேர்ந்த சஞ்சுல மனோஜ் தெரிவு. ஹண்டா வைரஸினால் ஹோண்டியூஸ் கப்பலிலிருந்து பயணிகள் வெளியேற்றம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை அண்மித்து காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பிருப்பதனால் நாட்டின் அநேக பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. ஆறுகள் பலவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இலங்கையை அண்மித்து காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த சில தினங்களாக நாட்டின் அநேக பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் என வளிமண்டலவியல் பிரிவு தெரிவிக்கிறது. மழையுடன் கூடிய வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. கலனி கங்கை, மகாவலி கங்கை, மல்வத்து ஓயா, மாதுரு ஓயா, கிரிந்து ஓயா, மாணிக்க கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. இதனால் தாழ்நிலங்களை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் 9 பிரதான நீர்த்தக்கங்கள் மற்றும் 5 மத்திய தர நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. கனமழைக்கு மத்தியில் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்ல தொடங்குட பகுதியில் வீடு ஒன்றின் மீது பாரிய கற்பாறை ஒன்று விழுந்ததில் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது. அதன்போது வயோதீப தம்பதியினர் அவ்வீட்டில் இருந்துள்ளனர். அவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வளிமண்டல குழப்ப நிலை தாளமுக்க மண்டலமாக விரிவடையும் என்பதால் மேல் சப்ரகமுக, மத்திய, தென், ஊவா, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுர மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு தமக்கு விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கபில சந்திரசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழுப்பட்டியில் உள்ள வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிடம் விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கபில சந்திரசேனவின் உடற்பாக மாதிரிகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது உடல் இன்று முற்பகல் பொருளை தனியார் மலைச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பலர் வருகை தந்திருந்தனர். இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிசு ஒன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மகப்பேற்று மற்றும் நரம்பியல் வைத்திய நிபுணர் ஒவிஜில் வீரசேகர மற்றும் சிரேஷ்ட வதிவிட வைத்தியர் திருமதி எஸ் ஏ என் டி சேம்லாப்பட்டி ஆகியோரை சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசங்கர் பணி நீக்கம் செய்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்த கடந்த ஏப்ரல் மாதம் 9 தேதி இந்த சிசு மரணித்துள்ளது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை அடிப்படையாக வைத்து சுகாதார அமைச்சு ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தது. அந்த விசாரணையிலிருந்து வெளிவந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து குறித்த வைத்தியர்களை கடந்த 8 தேதி சுகாதார அமைச்சின் செயலாளர் பணி நீக்கம் செய்தார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவ வார்ட் தொகுதியில் தாய் ஒருவர் கடந்த ஏப்ரல் 9 தேதி காலை 8:45 சிசுவை பிரசவித்த போது சிசு தாயின் மலத்தை உண்டுள்ளதாக வதிவிட வைத்தியருக்கு 6 சந்தர்ப்பங்களில் அறிவித்த போதிலும் அங்கு வருகை தராமல் குறித்த வைத்தியர் கடமையை புறக்கணித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த பிரசவத்தை பார்ப்பதற்கு செல்லாமல் குறித்த தாயின் வயிற்றிருந்த பிள்ளைக்கு ஆபத்து ஏற்பட இடமளித்தமை, அந்த காலப்பகுதிக்குள் அருகிலிருந்த தனியார் வைத்தியசாலையில் இன்னொரு தாய்க்கு சிசேரியன் சத்திர சிகிச்சை செய்வதற்கு குறித்த வைத்தியர் சென்றமை விசாரணைகளின்றி தெரிய வந்துள்ளது. அதற்கமைய கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டதோடு அந்த நேரத்தில் குறித்த வைத்தியர் வைத்தியசாலையில் இருந்ததாக நாளாந்த வரவு புத்தகத்தில் கையெழுத்திட்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த மோசமான செயற்பாடு காரணமாக வைத்தியர்களை பணி நீக்கம் செய்ய சுகாதார அமைச்சின் செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த மகப்பேற்று மற்றும் நரம்பியல் வைத்திய நிபுணர் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் எனவும் தெரிய வந்துள்ளது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற உலகம் முழுவதும் 200 அதிகமான தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு உரிமையினை பெற்றுள்ள மாஸ்டர் செஃப் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று இடம்பெற்றது. ஹசலக்கவிலிருந்து வருகை தந்த சஞ்சுலா மனோஜ் என்பவர் இதில் வெற்றி பெற்றார். மாஸ்டர் செஃப் என்பது 1990 ஆண்டு ஜூலை மாதம் பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போட்டித்தன்மையுடன் கூடிய தொலைக்காட்சி சமையல் நிகழ்ச்சியாகும். உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சியான மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சி மில்லியன் கணக்கான ரசிகர்களை கவர்ந்த நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி 70 நாடுகளில் தொடர்ந்தும் ஒளிபரப்பாகி வரும் நிலையில் 200 ஒளிபரப்பு உரிமையை பெற்றுக்கொண்ட நிறுவனமான சுயாதீன தொலைக்காட்சி காணப்படுகிறது. மாஸ்டர் செஃப் இறுதிப் போட்டி நேற்று இரவு இடம்பெற்றது. அதில் ஹசலக்கவில் இருந்து வருகை தந்த சஞ்சுலா மனோஜ் வெற்றி பெற்றார். அவருக்கு 3 மில்லியன் ரூபாய் பணமும் அதிசோசு மோட்டார் வண்டியும் மாஸ்டர் செஃப் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது. 2 இடத்தை நாவலையிலிருந்து வருகை தந்த மரியா சில்வா பெற்றுக்கொண்டதோடு 3 இடத்தை காலியிலிருந்து வருகை தந்த சந்தீப மதுரங்க பெற்றுக்கொண்டார். சுகாதார சேவை தொடர்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை மாவட்ட சுகாதார தொடர்பாடல் அதிகாரியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபை ஊடாக நிர்வகிக்கப்படும் சுகாதார நிறுவனங்களுக்கிடையில் காணப்படும் தொடர்பாடல் பலவீனங்களை இல்லாது செய்து மிகச்சிறந்த செயற்திறன்மிக்க சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அதேபோல் இதற்கு முன்னர் இருந்த நடைமுறையின் கீழ் பிரதேச மட்டத்தில் சுகாதார பிரச்சினைகளை சரியாக அடையாளம் காணுதல் மற்றும் அதை தேசிய திட்டங்களுக்கு உள்வாங்கும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பது இந்த நியமனத்துக்கு பிரதான காரணமாகும். அவ்வாறு நியமிக்கப்படும் மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தேச பணிகள் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மக்களின் பங்களிப்பை முன்னிலைப்படுத்தி மாவட்ட மட்டத்தில் சுகாதார சேவைகளை அடையாளம் கண்டு அந்த தேவையை தேசிய மற்றும் மாகாண சுகாதார திட்டங்களுடன் இணைப்பது, முன்னுரிமை வேலை திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றை அமைச்சுக்கு பரிந்துரைப்பது போன்றன அவர்களின் பணிகளில் சிலவாகும். அதற்கமைய சகல மாவட்டத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாவனெல்லை ஹேலிஸ்வத்த பகுதியில் மாவோயாவில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மாவனெல்லை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த சிறுவனும் மற்றொரு சிறுவனும் மாவோயாவில் நீராடிக் கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சிறுவனின் சடலம் தற்போது அரநாயக்க வைத்தியசாலையின் பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாவனெல்லை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த உலகில் அன்பு கருணை ஆகியன அதிக அளவில் நிரம்பிக் காணப்படும் மூன்று எழுத்து மந்திரம் அம்மா. உலகில் எங்கு தேடினாலும் தாயின் அன்புக்கு மாற்றீடான ஒன்றை எம்மால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று சர்வதேச அன்னையர் தினமாகும். வாழ்க்கையின் சில விடயங்கள் எமக்கு அருகிலேயே இருக்கும். அதன்போது எமக்கு அதன் உண்மையான பெருமதி தெரிவதில்லை. எனினும் ஒரு குறுகிய காலத்துக்காவது அந்த விடயம் எம்மிலிருந்து தொலைவாக சென்றால் எமக்கு அது புதுமையான விதத்தில் ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். தாயின் அன்பும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். எப்போதும் எம்மை தேடி பார்க்கையில், பாதுகாக்கையில், எச்சரிக்கையில் அதனை நாம் ஒரு தொல்லையாக பார்க்கிறோம். எனினும் அம்மாவின் அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நாளில் எந்த ஒரு மனிதனது கண்களிலும் கண்ணீர் துளிகளே மிஞ்சும். அம்மா எமக்காக வருடத்தில் 365 நாட்களும் ஒதுக்கி செயற்படுகிறார் என்பது ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும். அந்த தாய்க்காக ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச அன்னையர் தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. அந்த ஈடு இணையற்ற அன்பின் அடைக்கலமாக உள்ள தாயை கௌரவப்படுத்தும் நோக்கில் இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒரு தாய் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் நிகழ்வுகளின் ஊடாக இதனை அனுஷ்டிக்க வேண்டுமென்று ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை. தனது கைப்பிடி சோற்றை பிள்ளைக்கு வழங்கி அந்த முகத்தில் வரும் புன்னகையை பார்த்து தன் மனதை நிரப்பிக் கொள்ளும் புதுமையான தன்மை தாயிடமே உள்ளது. அதனால் மிகப்பெரிய நிகழ்வுகள் இன்றி இன்றைய தினம் நாம் தாய்க்காக ஒன்றை செய்ய வேண்டும். அது என்னவென்றால், உண்மையில் எமது தாய் எமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வியை ஒவ்வொரு பிள்ளையும் தங்களது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும். தாய் வேண்டாம் என்று கூறும்போது பிழையான வழியில் சென்ற பிள்ளைகள் முடிந்தால் இன்றைய தினத்தில் இருந்தாவது சரியான பாதையில் செல்வதற்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். மனக்கசப்பினால் அம்மாவிடமிருந்து பிரிந்திருக்கும் பிள்ளைகள் முடிந்தால் தாயை பார்க்கச் செல்லுங்கள். இப்படி முடியாதனில் ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியாவது அவருடன் பேசுங்கள். தாய் சுகையினமுற்றோ வயது மூப்பில் இருந்தாலோ உங்களது கரங்களில் சமைத்து அவருக்கு பிடித்த உணவை அன்போடு அவருக்கு நீங்கள் கொடுத்தால் இந்த இதயம் எந்தளவு மகிழ்ச்சியடையும். தனது பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பார்ப்பதற்கு எதிர்பார்த்திருக்கும் தாய்க்காக, தமது நோக்கத்துக்காக இன்று நாம் ஒரு வலுவான அடியை எடுத்து வைத்தால் அந்த தாய்க்கு எந்தளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இன்று அது குறித்து சிந்திப்போம். தாயின் அன்பு குறித்து எத்தனை பாடல்கள், கவிதைகள், புத்தகங்கள் எழுதப்பட்டாலும் நாம் அவருக்கு எமது இதயத்தில் எந்தளவு கௌரவத்தையும் இடத்தையும் கொடுத்திருக்கின்றோம் என்று எண்ண வேண்டும். அதனால்தான் வர்ணமயமிக்க கொண்டாட்டங்களை தாண்டி தாயின் முகத்தில் ஒரு அழகான புன்னகையை உருவாக்க நாம் இன்று முயற்சிப்போம். இன்று மாத்திரமல்ல, 365 நாட்களும் அந்த புன்னகையை பாதுகாக்க நாம் முயற்சிப்போம்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்திய தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக பிரபல நடிகர் தளபதி விஜய் இன்று ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சென்னை நேரு உள்ளக விளையாட்டரங்கில் முதலமைச்சரின் சத்தியப்பிரமாண நிகழ்வு தமிழக பதில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேகர் தலைமையில் இடம்பெற்றது. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. 234 தொகுதிகளுக்கென நடைபெற்ற இத்தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், எதிர்க்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுடன் பிரபல தென்னிந்திய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியன முக்கிய போட்டியாளர்களாக இருந்தன. இம்முறை தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் பாரிய தாக்கம் செலுத்தும் என ஆரம்பத்திலிருந்தே எதிர்வு கூறப்பட்டு வந்தது. அதற்கமைய கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. திமுக 2ஆம் இடத்துக்கும் அதிமுக 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் பெரும்பான்மையின்மை காரணமாக தமிழக பதில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் தொடர்ந்து 4 முறை விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கவில்லை. பின்னர் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதை அடுத்து இன்னும் 2 ஆசனங்களுக்கான தேவை காணப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்த நிலையில் அவர்களின் 2 ஆசன உதவியுடன் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 118 எனும் பெரும்பான்மை கிடைத்தது. பின்னர் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்த நிலையில் தமிழக முதலமைச்சராக விஜயை பதவியேற்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். அதற்கமைவாகவே இன்று காலை சென்னை நேரு அரங்கில் தளபதி விஜயின் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் இன்றைய தினம் 9 அமைச்சர்களும் ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்தனர். பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் 3 முக்கிய ஆவணங்களில் அதிரடியாக கையெழுத்திட்டார். பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, மின்சார கட்டண குறைப்பு உள்ளிட்ட விடயங்களே அவையாகும். தனது ஆட்சியில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை என குறிப்பிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் தனது திட்டங்களை முன்னெடுப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். தனது ஆட்சிக்கு பங்களித்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர், தனது வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்த ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். பின்னர் தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்துக்கு சென்று முக்கிய அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இம்முறை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2லும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியினை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் பெரியார் திடலுக்கு சென்று திராவிட கழகத்தின் தலைவரை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிலையில் நாளைய தினம் தமிழகத்தின் 17வது சட்டமன்றம் கூடவுள்ளது. இதற்கென பதில் சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டசபையின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இதேவேளை தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமக்கு வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய் ஒன்றிய அரசின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். ஹண்டா எனும் வைரஸ் பரவல் தொடர்பில் உலகம் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்திய எம் வி ஹாண்டூஸ் எனும் கப்பலிலிருந்து பயணிகளை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. குரூஸ் வகையைச் சேர்ந்த இக்கப்பல் ஸ்பெயினுக்கு சொந்தமான கெனரி எனும் தீவில் தற்போது நங்கூரமிடப்பட்டுள்ளது. அங்கிருந்து பயணிகளை வெளியேற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக ஸ்பெயின் சுகாதார அமைச்சர் மோனிகா கார்சியா தெரிவித்தார். அதேபோல் கப்பலில் இருந்த பயணிகளுக்கு நோய் அறிகுறி பதிவாகவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். 23 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 150க்கும் அதிகமான பயணிகள் இந்த கப்பலில் சிக்கொண்டுள்ளனர். அதற்கமைய அவர்கள் நாடுகள் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கப்பட்டு சிறிய படகுகள் ஊடாக தரைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். எவ்வாறெனினும் வைரஸ் தொற்றுக்குள்ளான குறித்த கப்பலில் இருந்த 2 உயிரிழந்துள்ளதோடு மேலும் சிலர் அபாய கட்டத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது. நெதர்லாந்து கொடியின் கீழ் பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பலின் ஹண்டா எனும் வைரஸ் பரவி வருவதாக கடந்த வார இறுதியில் தகவல் வெளியானமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஜெய்ப்பூர் சவாய்மான் சிங் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 77 ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியது. அணித்தலைவர் ஜுப்மன் கில், சாய் சுதர்சன் ஆகியோர் குவித்த அபார அரைச்சதங்களும், ரஷீத் கான், ஜேசன் ஹோல்டர் ஆகியோரின் கட்டுப்பாடான பந்துவீச்சுகளும் குஜராத்தின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 229 ஓட்டங்களை பெற்றது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ஓட்டங்களையும், ஷாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ஓட்டங்களையும் பெற்றனர். பதிலுக்கு மிக மோசமாக துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 16.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 152 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. இதே நேரம் IPL போட்டியின் 53rd போட்டி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கிடையில் சென்னையில் நடைபெறுகிறது. இதில் முதலில் துடுப்படுத்த ஆடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். அதிகபட்சமாக ஜெஸ் இங்கிலீஷ் 33 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 85 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 204 ஓட்டங்களை வெற்றிகளுக்காக நோக்கி துடுப்படுத்தாடி வரும் சென்னை அணி சற்று முன்னர் 5 விக்கெட்டுகளை இழந்து 174 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். வெற்றி பெற வேண்டுமாயின் இன்னும் 18 பந்துகள் மீதம் இருக்கையில் 30 ஓட்டங்களை பெற வேண்டும். இதே நேரம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் IPL வரலாற்றில் வேகமான அரைச்சதத்தை சென்னை அணியின் ஒருவில் பட்டேல் பெற்றுக் கொண்டார். இவர் 14 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 50 ஓட்டங்களை பெற்று அந்த வேகமான அரைச்சத சாதனையை நிலைநாட்டினார். இவர் ஆட்டமிழக்கும் போது 23 பந்துகளுக்கு 65 ஓட்டங்களை பெற்றிருந்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாளை முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கனமழைக்கு வாய்ப்பு, மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. திராவிட கோட்டையை தகர்த்து தமிழக முதல்வராக அரியணை ஏறினார் தளபதி விஜய். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ளதாக மஹிந்த அறிவிப்பு. வைத்திய பணி புறக்கணிப்பால் சிசு உயிரிழந்த சம்பவத்தில் திருகோணமலை வைத்தியர்கள் இருவர் பணி நீக்கம். இலங்கையின் மாஸ்டர் செஃப் ஹசலக்கவை சேர்ந்த சஞ்சுல மனோஜ் தெரிவு. ஹண்டா வைரஸினால் ஹவுண்ட்ரீஸ் கப்பலில் இருந்து பயணிகள் வெளியேற்றம். இத்துடன் வசந்தம் FM-இன் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் எஃப்எம் நேரம் 24 நிமிடம்.
1: பத்து மாதம் சுமந்த பாசம் நாள் நாள் முழுவதும் தொடர்கிறது.
2: தாயின்
1: அன்பு மட்டும்தான்.

நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 988வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 8-18-44. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 8-18-44. 2,00,000 பரிசுகள், 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,39,000. 120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்போல்லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,158வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 34-52-76-80. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 34-52-76-80. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9-5-2-0-6. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9-5-2-0-6. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டுகள். மொத்தமாக 62,67,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று

0: நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள், 4870 சீட்ல போவதற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 32, 34. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 32, 34. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,58,90,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 84 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய் சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 366 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 1, 7, 5, 5. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 1, 7, 5, 5. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,30,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடி விதத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,984 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து M. வெற்றி இலக்கங்கள் 14, 19, 38, 59. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து M. வெற்றி இலக்கங்கள் 14, 19, 38, 59. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 71,37,780 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,47,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 892 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 7, 3, 1, 7, 5, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 7, 3, 1, 7, 5, 5. நேற்றைய நாளில் 36,91,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,319 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து X. வெற்றி இலக்கங்கள் 52, 54, 74, 78. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து X. வெற்றி இலக்கங்கள் 52, 54, 74, 78. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 9, 7, 2, 0. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 7, 9, 7, 2, 0. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,69,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,334 சீட்டிலப்பு வாரத்துக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து O. சுபர் இலக்கம் 38. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 13, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து O. சூப்பர் இலக்கம் 38. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 13, 43. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,46,40,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 26,32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேர்கள் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 7:37.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
3: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
4: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
3: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
7: மெல்டால், தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நவிதா.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: நேர்களை இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: என்ன ரமேஷ், வேலைலாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான்மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ப நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கதை நேரம். இது என்ன சாப்பாடு? இப்படி உப்பாதையும் சாப்பிட என்ன சமைச்சு வச்சிருக்க? மனுஷன் பசியோட வந்து சாப்பாடு எடுத்து வாயில வச்சா வாயிலே வைக்க முடியல. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க? உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியல, நீ எங்கேயாவது போய் தொலை. நீ என் வாழ்க்கைக்கே ஒரு சாவக்கேடு.
2: சங்கர், எப்படி இருக்க?
3: ஏய் குமார், நல்லா இருக்கியா?
2: நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், என்ன என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியறியாமே. நேத்து தான் என் காதுக்கு வந்துச்சு.
3: என்ன என்ன சொல்ற? நான் ஏன்பா அப்படியெல்லாம் உன்னை பத்தி சொல்ல போறேன்?
2: நீ எவ்வளவு நல்லவன். உன்னை போயிட்டு அப்படி தாறுமாறா நான் போயிட்டு யாருக்கிட்டயா சொல்ல முடியுமா?
4: போய் பேசாத சங்கர், எனக்கு எல்லாமே தெரியும். ஆதாரபூர்வமா நிரூபணம் ஆயிடுச்சு.
2: எதுக்கு இப்படி வாய்க்கூசாம போய் சொல்ற? அது மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி, அதோட என்னுடைய என்னுடைய அந்த கேரக்டரையே கொலை செய்யற மாதிரி நீ பேசியிருக்க.
3: இதனால நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? போய் பேசுறதுக்கு முன்னாடி அதனால மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா?
2: என்ன இல்லை, நான் ஏதோ கொஞ்சம் கேலியா பேசுறேன்னு அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன். நீங்க எங்க கம்பெனி முதலாளிதான், எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, ஒரு தடவையாவது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க ஐயா, அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
4: என்ன ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோன்னா நீயும் நானும் ஒன்னு நினைச்சியா? என் தகுதி என்ன, என் தராதரம் என்ன, என் அந்தஸ்து என்ன, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பியா? நான் எவ்வளவு டிகிரி பண்ணிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, என்னோட இந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியாம நீ வந்து எனக்கு சரிக்கு சமமா உன்னை வந்து உன் வீட்டுல சாப்பிட கோபப்படுற.
2: எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் கூட கோவப்படக்கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. எத்தனை கம்பெனிஸ்ல எவ்வளவு ஷேர்ஸ் எனக்கு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம உனக்கு ஈக்குவலா நான் வந்து சாப்பிடணுமா? போகல.
3: அண்ணாவோட பர்த்டே, நீங்க மாசக்கணக்கில் அண்ணாவோட பேசாம இருக்கீங்க. இன்னைக்காவது அவர் கூட போய் பேசி சமாதானமாயிடலாம்ப்பா.
2: என்னது, நான் போய் அவன் கூட சமாதானமாகணுமா? நான் அவனுக்கு அப்பா, அதை கொஞ்சம் கூட மதிக்காம என் பேச்ச உதறி தள்ளிட்டு போனால அவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல. அவன் எனக்கு பிள்ளை இல்லை, நான் அவனுக்கு அப்பாவும் இல்லை. என்ன நடந்தாலும் அவன் என் மூஞ்சிலையே முழிக்க கூடாது, நானும் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். இதுதான் என்னோட கடைசி தீர்மானம். உனக்கு இது பிடிக்கலன்னா நீயும் உன் அண்ணன் கூட போயிரு. என் வைராக்கியத்தை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன்.
4: எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய நாவினை நாங்கள் பலவிதமாக பயன்படுத்துகிறோம். நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் கோபப்படுகிறோம், பொய்யான வார்த்தைகளை பேசுகிறோம், ஒருவரை வஞ்சிக்கிறோம், பெருமையான காரியங்களை பேசுகிறோம், வைராக்கியமான காரியங்களை பேசுகிறோம். இந்த சிறிய நாவி குறித்து வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்லப்படும் மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 3 அதிகாரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. மேலும் யாக்கோபு 26 இவ்வாறு சொல்லப்படுகிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.

நம்பிக்கையின் நிகழ்ச்சியின் நேர்களே, எமது கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு வார இறுதி நாட்களும் இரவு 7:45 முதல் 8 மணி வரை கேட்கலாம். நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சி பற்றி அறியத்தாருங்கள். அவர்களையும் நிகழ்ச்சியை கேட்க ஊக்குவியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, திதிமோ என்று அழைக்கப்பட்ட சீடனின் மறுபெயர் என்ன? அதற்கான சரியான பதில் தோமா. சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் எலிசபெத் ராஜா பசரை, ரோனன் அட்லின் நாவலப்பிட்டி, ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், ரஜினி ரபேகா பாண்டிருப்பு, மூர்த்தி கினிகத்தேனி, திரேசா சுதாகர் பகவந்தலாபை, யசோதா புஷ்பராணி டைரபா, செல்வமலர் சின்ன ஊரணி மட்டத்தளப்பு, துரைராஜா சிமியோன் கடவுளை, திருமதி தியாகராஜா டிக்கோயா, கிருஷ்ணன்ராஜ் ஊரணி, விஜயகுமார் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வார கேள்வி. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கின இடத்தின் பெயர் என்ன? பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கின இடத்தின் பெயர் என்ன என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. நல்லது நேரங்களே, இத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலும் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு 7:45 முதல் 8 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

ஒவ்வொரு நேரம் என்னை எழுப்பிய கை அம்மா. உலகம் தள்ளி நின்றாலும் கூட உறவாய்

0: நீண்ட ஒரு இடைவெளி பிறகு இறுதி மனத்தியாலத்தோடு கிடைந்திருக்கிற உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிற எங்கட ஆலக்கானல என்ன சத்தத்து காணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வந்தாச்சு, ஓகே, கால்வானுங்க பேசலாம். சூப்பரான பாடல்கள் இருக்கிறது, இறுதி மனத்தியாலத்தோடு கிடைந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக் இணைந்து கொள்ளுங்க. ஓகே, யாரெல்லாம் சாப்பிட்டு இப்ப 8 மணி ஆயிடுச்சு, இரவு 8:06 ஆகிருச்சு. ஓகே, சாப்பிட ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க, சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் எங்கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு எனக்கும் கொஞ்சம் பசிக்குது தானே, அதை சொல்லும் போது இப்படி சாப்பிட அங்க எங்கேயாவது சாப்பிடுறது வாசனை கண்டா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தானே. அது மாதிரி தான். ஓகே, இப்ப இங்க கூட இணைந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யாருது?
1: கலதாவளையிலிருந்து கலாவதி.
0: கலாவதி, மதர்ஸ் டே வாழ்த்துக்கள்.
1: மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: மகளிர் தினமா? மதர்ஸ் டே அன்னையர் தினம்.
1: அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. அப்புறம் இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா இருக்கு.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஓம் சாப்பிடுத்தோம்.
0: சரி, என்ன சாப்பிட்டீங்க?
1: சோறு சாப்பிட்டோம்.
0: ஏதோ கோபமா பேசுற மாதிரி, என்ன சண்டையா? இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு ஆன்சர் பண்றீங்களா? அதான் கோபமா ஏதாவது என் கூட இருக்கீங்களா இல்ல சண்டையா அப்படின்னு
1: கேட்டு. உங்களோட என்ன கோபம் எனக்கு?
0: அதுதானே அதுதானே. ஓகே சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துல?
1: பக்கத்துல மகள் இருக்கா?
0: கணவன் இருக்காது. சரி ஓகே, உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான பாட்டு தரணும். ஓகே, நன்றி, பாய். சிங்கம் 3 திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: பாகுபலி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்து நீங்க கேட்கலாம். சோ கால் பண்ணுங்க, பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யாரது? மது. ஏன் மது இவ்ளோ சைலண்டா பயந்து பேசுவீங்க? ஓ, விளங்குது விளங்குது. ரொம்ப சத்தமா பேசலாமே. சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த இந்த இந்த சத்தத்தை தான் எதிர்பார்த்தோம். எங்க இருந்தீங்க? சரி, ஓகே. என்ன நாள் எப்படி போனது? அம்மாக்கு விஷ் பண்ணீங்களா? என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, ஓகே ஓகே, சூப்பர். அடுத்து நல்ல பாட்டுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க பேரு. ஓகே, நன்றி மது. குட் நைட்.
1: குட் நைட்.
0: ஓகே, பாய். ஓகே டா. ஓகே, சரி. இதே போல பேஸ்புக்காக எல்லாம் இணைந்து கண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்ல போறேன். ஓகே, அன்பான இனிய இரவு வணக்கம். ஜி ஆர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சூப்பரா இருக்கிறேன். நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, நிகழ்ச்சி நல்லாமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஜி ஆர், பாடலாம் சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் சொல்ல இருக்கிறாங்க. பிள்ளையார் கோவில் அடி உப்புலம் குளம் மன்னார்ல இருந்து வேலுசாமி சொல்ல இருக்கிறாரு. அருமையாக இருக்கிறது நிகழ்ச்சிக்கு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னர்தின வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஓகே ஜி ஆர், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெந்துலேருந்து ஜெகதீசன், நிகழ்ச்சி சூப்பராக இருக்கு, பாடலாம் நல்லா இருக்கு, வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று மகன் பஜேந்திரன், அதே போல திவ்யதாசன் மற்றும் வசனம் கேட்டுக்கிற எல்லாருக்காகவும் பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கட்டாயம் நாங்கள் பாடுத்தரும். ஹாயக்கா இனிய மாலை வணக்கம். மாலை போய் 20 ஆயிடுச்சு. ஓகே, நவீன் ஃப்ரம் பாடலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து இந்துக்கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. அதே போல பசறையிலிருந்து கஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாரு. ஹாப்பி மதர்ஸ் டே மை வைஃப் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. லெந்துலேருந்து எல்ஜின் ஸ்ரீதாஸ், நானும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதே போல அன்பன வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதன் வந்திருக்கிறாரு, தொண்டமன்னாரு. அதே போல அழியால் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஓகே, இனி இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான் அறிவிப்பாளர் ஜி ஆர் சிஸ்டர், விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் வேறு வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தி நாசஸ் சொல்ல இருக்கிறாரு. எல்லாரும் இணைத்தாலும் சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரலாம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசனத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞான

0: பாடலின் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: Yo, one that you wanna listen to.

0: அடடா, சூப்பரான ஒரு பாடல். உடன் பிறப்பே திரைப்படத்துக்காக டி இமானின் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம்னு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிஆர் போயிடும். ஓகே, நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஈதன் இருக்கிறாரு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: ஈதன், சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? யோசிக்கிறது பார்த்தா பெரிய ஒரு லிஸ்டே இருக்கும் போல. அதடா, கொஞ்சம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு, இடையில கொஞ்சம் லிஸ்ட காணலையே. நான் ஒன்னும் கேட்க மாட்டேன், நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லையும் தேவையில்ல. அதனால நீங்க சந்தோஷமா வயிறு ஆற சாப்பிடுங்க. என்ன
1: பொய்
0: சொல்ற மாதிரியே இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு எங்க போனீங்க காலையில இருந்து?
1: காலையில இருந்து டவுனுக்கு போனேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த போகல, எல்லா இடத்துக்கும் போனோம்.
0: மதர்ஸ் டேங்கிறது தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் தெரியும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, பக்கத்துல இருக்கிறவங்களும் சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஈதன். பாட்டு கேப்போமா?
1: பாட்டு கேப்போம், பாட்டு கேப்போம்.
0: அதுதானே, எல்லாரையும் இணைச்சுக்கொள்ளும். என்ன
1: எல்லாரையும் இணைச்சுக்கொள்ளும்? அப்படியா?
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். குட் நைட்.
1: குட் நைட்.
0: ஓகே ஓகே, இப்ப பாட்டு கேக்கலாம். Go!

0: அட்டகாசம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் 102.6 102.8 ரொம்ப சதமட்டும் பண்ணி நீங்க கேட்டுட்டீங்களா? ட்ரிபிள் டாடர் வசந்த எஃப்எம் டாடலுக்கு இன்னைக்கு பக்கம் கூட ஆகும் இணைந்திருக்கலாம். ஜிஆர் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். 9 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். சோ நீங்க பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கால் பண்ணுங்க. 01212501 கால் பண்ணலாம். இப்ப எங்க கூட பேசுறாங்க. ஹலோ, வணக்கம்.
1: அம்மா பிந்தலையில இருந்து ராசி. அம்மா நல்லா சொல்லுங்கடா.
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நான் நல்ல சுகமா இருக்கேன் அம்மா.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: ஆமாங்கம்மா, சாப்பிட்டேன்.
0: ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா?
0: அப்படியா, ரொம்ப சத்தமா கேக்குறீங்களா இல்ல சத்தத்தை குறைச்சு கேக்குறீங்க?
1: கொஞ்சம் குறைச்சு வச்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா.
0: இல்ல இந்த பக்கத்துல இருக்கிறாங்க அடிச்சிடுவாங்க இல்லையா? என்ன இந்த நேரத்துல சத்தம் கூட்டி கொஞ்சம் குறைச்சு வைங்க அப்படிமா
1: என்ன?
0: சரி, ஓகே, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கல்ல அது சந்தோஷம் தான். ஓகே சொல்லுங்க. அப்புறம் நாளெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: அம்மா நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்க மழங்கம்மா, மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: நல்ல விஷயம் தானே. சரி, ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்?
1: அம்மா மனைவி பத்மினி, வினு, சசன், வசந்தி, அம்மாவுக்கு சேர்த்து வாழ்த்துங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றாங்கம்மா.
0: நன்றி நன்றி. ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேக்கலாம்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விவித வாய்ப்புகள்.
2: ஓகே ஓகே ஓகே, நானும் மொழிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். டாடா, டேக் கேர், பை பை, குட் நைட் எல்லாம் சொல்லப்பார். தொடர்ந்து நீங்க நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களுடன் இணைந்திருப்பாங்க பிஎம் நந்தகுமார். இன்று நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. நன்றி. ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் குட் நைட்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:05. நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0112-7751 அல்லது 0112-7751. சார், இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: மற்றது எங்க அறிவிப்பாளர் பெற்ற தாய்மார்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நூறாட்டு மேல வாழணும்னு வாழ்த்துகிறேன் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னொரு நேர்காணலில் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். ரத்னபுள்ள முத்துசாமி.
0: முத்துசாமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறோம்.
0: என்ன பண்றீங்க முத்துசாமி?
2: சாப்பிட்டு கூப்பிட எல்லாம் பாட்டு கேட்க தயாரிக்கோம்.
0: சரியா
2: கிடைச்சு?
0: ஓ, ஆரம்பத்துல கிடைச்சது என்ன?
2: ஆரம்பமே கிடைச்சது உங்களுக்கு கதைக்கே வேளாண் போயிருச்சு உங்க கூட.
0: அப்படி என்ன ஏனது? என்னாச்சு?
2: அனைவருக்கும் பாட்டு போடுங்க.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7505-001 அல்லது 0112-7505-111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கே அன் பார்க்கலாம். வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லா சுகமா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாடுங்க.
2: பத்து மாதங்கள் புகழ் தெரிந்து பெற்றாள், பகலிரவாய்ந்திருந்து நடத்தாள், பிட்டகனாய் வைத்தாள், மென்மையாள் அன்னையை போன்றது
0: நன்றிப்பா. யாரிடம் இருக்காங்களப்பா?
2: அன்பு மனதிற்காகவும் மற்றும் லண்டர் வசிக்கும் 3 பிள்ளைகளுக்காகவும், பெண்கள் தேர்ச்சினார் மணிப்பெயர் வசிக்கும் 3 பிள்ளைகளுக்காகவும், பெண்கள் தேர்ச்சினாருக்காமல் எனது அன்பு மகனும் வசந்தம் போனும் மனைவிப்பாளர் நந்தாக்காவும் மற்றும் மகன் சின்னையா மகாதேவன், எனது தாயை போட்டு ராஜலட்சுமி அம்மா மற்றும் மகன் கையலக்கா மீனாக்கா மற்றும் மாணிப்பாய் ஜெயக்குமாரன் உரிமையாளரும் கவுன்சிலத்தன் குடும்பத்துக்காகவும் மற்றும் முசந்தத்திற்கும் இந்த கல்யாணத்துக்கு அனைத்து உள்ளங்களுக்கான் கேட்போம்.
0: நன்றி.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: நேரம் 9:26 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம். யார் இது?
1: நான் டெல்லி போலேந்து தங்கராசா.
0: தங்கராசா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறீங்க.
0: நல்ல சுகமா. தங்கராசா, என்ன பண்றீங்க?
1: நான் இப்ப வசந்தேன்.
0: சரி, யார் என்ன இருக்காங்க வசந்த ராஜா பாடல் கேட்க?
1: எல்லா நேரம் எனது அம்மா எல்லாருக்கும் வாழ்த்து.
0: சரி, நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர் இருக்கிற அப்படி சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: கொட்டகலையில இருந்து சிவகாமி பேசுறேன்ப்பா.
0: சிவகாமி, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேப்பா.
0: உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
2: நன்றிப்பா.
0: சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
2: சந்தோஷமா இருக்கேப்பா.
0: சரி அம்மா, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்கம்மா பாட்டு கேட்க?
2: எனது அம்மாவுக்காக அவங்க காலம் சென்று 1.5 வருஷம் ஆகிருச்சு. அவங்களுக்காக அடிமை படத்துல எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல போடுவீங்களா?
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் வருமா? நன்றி.
2: நன்றிப்பா.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின்
0: இளங்கைநாதன். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன், உங்கள் நலமும் எனக்கு தெரிகின்றது.
0: ஓ, எப்படி?
1: வானொலி கேட்பதனோட.
0: சரி, ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க இளங்கைநாதன்?
1: நான் வசந்த நிகம் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
0: யாரெல்லாம் இருக்காங்களா இளங்கைநாதன் உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: பாடலை கேட்பதற்கு எனது இளையம்மாவான தங்கவேல் சின்ன பிள்ளை மற்றும் இன்னமது இளையம்மா செல்லையா சித்திரம் மனதி மற்றது எனது அம்மா சின்னத்துறை அரியமலர் மற்றும் அக்காவான தங்கவேல் பெண்ணம்மா எனது மனைவியும் ஒரு அம்மா தான். இன்றைக்கு அன்னையர் தினம். அதனால் ஒரு அம்மா பாடலை தந்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
0: நிகழ்ச்சியை கேளுங்க, இந்த அம்மா பாடல் வரும்.
1: ஓகே ஓகே,
0: நன்றி. சரி, இன்னும் ஒரு நேருக்கிறவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? யாரு? சரி, உங்களோட அழைப்பு தெளிவில்லாம இருக்கே. ஹலோ, சரி, நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-3-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பும் நேரம் 9:49 மேடம் இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம் சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அக்கா. நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை அக்கா?
1: உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம்.
0: உங்களுக்கு மன்னது வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிமா அம்மா. சொல்ல அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: உங்களை பாலம் கேட்டுக்கொண்டு நிக்க வந்தம்பி. எனக்கு அந்த பாலும் பழத்திலும் ஒரு பாட்டு தெரியுங்களே.
0: என்ன பாட்டு?
1: என்ன யாரும் இந்த பாட்டு?
0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மற்றது எங்களை வசந்தங்களுக்கும் அனைவருக்காகவும், அன்பு தம்பி உங்களுக்காகவும், எல்லோருக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்கள், எல்லோ மக்களுக்கும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? தேஜா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள்?
2: என்ன
0: பாட்டு
2: படிக்கணும்?
0: பாடுங்க.

0: சரிம்மா, சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க? சரிம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றி அம்மா, பாய் அம்மா.
0: பாய்மா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1 சரி, இந்த நேரத்தில் பேசுவதற்கு அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் மற்றும் நந்தகுமார் அண்ணா, உங்களுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கு முறித்தாக்கணும். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கேன். நீங்க எப்படி நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன, யார் பேசுறீங்க? நசூர்.
1: நான் கிண்டியா மவுருப்பு நகர் நசூர்.
0: ஓ நசூர், அப்புறம் சொல்லுங்க நசூருக்கு பாடலாம் பிடித்திருக்கேன்.
1: பாடலாம் அருமையான பாடல்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அண்ணா.
0: சரி, ரொம்ப நன்றி நசூர். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க
1: இந்த நேரத்தில் நம்ம வசந்த ஐப்பமோட? அனைத்து உள்ளவர்களுக்கு பாடல் கேட்போம்
0: அண்ணா. சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: எங்களின் நண்பர் அந்த கலைஞர் திரு டி ஜி நந்தா மாஸ்டர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: நன்றி, வணக்கம் மாஸ்டர். இன்றைய நாள் என்ன நாள் தெரிந்தானே மாஸ்டர்?
2: ஓ, அந்நேரத்தில் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் குறித்தாகட்டும்.
0: சரி,
2: வாழ்த்துக்கள் சொல்லு. வாழ்த்துக்களை மட்டும் சொல்லாம உண்மையான முறையில அம்மாவை கவனிக்கணும் எல்லோரும்.
0: அதான் என்ன, இத்தனை உறவுகள் வந்தாலும் அம்மா மாதிரி வருமா என்ன?
2: அதுதானே, அதுதானே, சும்மா அருமையான காதல் பாட கோடிகள் இப்பொழுது சாதாரணமான பாடல்கள் ஓடும் நினைக்கிறேன். அந்த வயது நானும் பாட்டோம் சொல்லட்டா?
0: சொல்லுங்களேன்.
2: மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலர்ந்த இளம் தென்றலே, அப்படி போகும் பாட்டு.
0: பாடலை தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க?
2: பக்கம் அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்க.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இனிய இரவு வணக்கம் தம்பி நந்தா, நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அருமை, ஆரம்பமே அமோகமாக இருந்து வாழ்த்துக்கள். வரலட்சுமி வந்திருக்காங்க கோட்டையிலிருந்து. அதுபோல் மூதூர் பட்டித்திரிலிருந்து வடிவேல் வந்த வசந்தம் வானொலி அபிமான நேர் மனது மறக்காத பாடல்களோடு நானும் இணைந்துவிடுவேன் சொல்லியிருக்காங்க. என்றும் அன்புடன் எமது அண்ணன் சித்தி காரியப்பர் வந்திருக்காரு. என்றும் போல் இன்றும் இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதாசுந்தர் இதுமான இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நெஞ்சியில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இந்துளையில் இருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அதுபோல் ரிஸ்மான் வந்திருக்காங்க. ஹாய் நந்தண்ணா, நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வேறுவிளை நகரில் இருந்து வந்திருக்காங்க. சரி, அதுபோல் தரிசினி குணசேகரன் வந்திருக்காங்க. வணக்கம் குளம் பதினஞ்சு மோதரை தரிசினி குணசேகரன் வந்திருக்காங்க. இரவு நேரம் வணக்கம், அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் சிங்கார வேலன் வந்திருக்கா. எப்படி அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி வந்திருக்காரு யாழ்ப்பாணத்தில், அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் நிபுணர் இருக்கார். வணக்கம் வணக்கம், யார் இது? யாரு?
1: ஜெகதீஸ்வரி.
0: ஜெகதீஸ்வரி, எங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க ஜெகதீஸ்வரி? சரி ஜெகதீஸ்வரி, என்னமா என்னது
1: பாட்டு?
0: என்ன பாட்டு? சரி, அவருடைய அழைப்பில் ஒரு சிக்கல் இருக்கிறது. நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-2-7-5-0-0-1 அல்லது 01-2-7-5-1-1-1
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:25. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நீர்கொழும்புல இருந்து பஞ்சலிங்கம்.
0: பஞ்சலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: என்ன பண்றீங்க, வேலையா?
1: இல்ல, சாப்பிட்டு இப்ப படிக்க.
0: சரி, பஞ்சலிங்கத்துக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா? சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். சரிங்க, எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? நல்லமா இருக்கும் விஸ்வநாதன். என்ன பண்றீங்க இன்னைக்கு, வீட்லயா வீலையா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
2: அக்கா மலர்வெளி, துரசாமி, அருள்மொழி, முத்தாள் தேகம்,
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கிறோம், முகமது சுலைமான் வந்திருக்கார். இதயம் கணிந்த இனிய இரவு வணக்கம், நான் கிரணி சுலைமான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம். திரு நந்தா கழுதாவளியிலிருந்து சேகர் வந்திருக்கார். ஆனந்தி வந்து அன்பான இனிய இரவு வணக்கம்னா மட்டக்களப்பு இருதயபுரத்திலிருந்து. அனிதா, ஆனந்தகுமார், சுந்தர லட்சுமி, யமுனா, ஆனந்தி பாடல் தாய் இல்லாம நான் இல்லை என்ற பாடலை தாங்க பிடிச்சிருக்கேன், நிகழ்ச்சி கேளுங்கள். அதுபோல் இரவு நேர வணக்கம் சகோதரா, நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். அறம்பதையிலிருந்து சில அக்ரபத்திலிருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள், இரவு வணக்கம், அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி. கிருஞ்சாங்கனையிலிருந்து அசாருதீன் வந்திருக்காங்க, வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது ரிஸ்மான் வந்திருக்காங்க, ஹாய் நந்தனா, அருமையான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தை எங்களோட பேசுறதுக்கான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அண்ணா, ஹம்பாந்தோட்டையில் மருது பேசுறேன்.
0: மருசுக்கு எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல மாதிரி, நல்ல இனிமையான சூப்பரான பாடல்கள், வாழ்த்துக்கள், நல்ல பாடல்.

0: நன்றி
1: தம்பி. யாரெல்லாம் இருக்காங்க மர்சுக்?
0: பாடலை கேட்பதற்கு ஹம்பான் தோட்டே ஜெமினா தாத்தா, அர்பானாகர் பர்தாதாதா, கொழும்பு 14 மூத்தா ஸ்ரீகன், அனுராதபுரம் பாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், ராஜலட்சுமி அம்மா, அருள்மொழி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் தெருவில் இருந்தால் சார் எனக்கு ஒரு பாடல் வேணும். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து போல் அந்த பாடல்.
1: சரி, நன்றி
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 10:42. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: வணக்கம். நான் மரியாதை
0: ஷிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாடி.
0: என்னமா? நான் நல்லா இருக்கேன்.
1: என்ன நல்ல சந்தோஷம் எனக்காக நல்ல பாடம் போடுங்க. சீனிவாச பாட்டி.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க?
1: எல்லாருக்காவும் கேட்கும் மனித நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி. என்ன
0: நன்றி.

0: இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுதுக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் வந்து பிளேந்திரன்
0: பேசுறேன். எப்படி இருக்கீங்க பிளேந்திரன்?
1: சார்,
0: அப்புறம் வேலையா வீட்லயா?
1: நன்றி.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
2: என்ன
0: பண்றது? என்ன அப்படிதான் யோசிக்காதீங்க. சரி, ஆறுமுகம் யாரெல்லாம் இருக்காங்க?
2: என்ன
0: பாட்டு சார்?
2: எனக்கு
0: வயது
2: கூட
0: ரகசியம். இங்க யாரெல்லாம் இருக்காங்க?
2: நன்றி
3: நன்றி. அவன்னா அவன்னா அக்கண்ணா அக்கண்ணா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:05 மணிக்கும் சரி. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: ராஜா.
0: ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார்.
0: என்ன பண்றீங்க ராஜா?
1: நல்ல பாட்டுகள் மனைவி கீதா, மகன் தனோஜ், மகள் ருக்காணி, கிருத்திகா. இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தாங்க சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: கண்ணா நீ எங்கடா போவே?
2: எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
1: கண்ணா.
3: செல்மா எங்கடி இருந்து பாய
1: போயிட்டா?
3: போயிட்ட அதை விட்ட போயிட்டா? அவளுக்கு பெரிய என்ன கண்டிக்கலாம், அவளை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழக்கி ரக்க முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.
4: பாலூட்டி வளர்த்த கிளி பழம்போ

0: நேரம் 11:14. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன என்ன விசேஷம்
1: இன்னைக்கு? வளமை போலதான்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க? பேகம்,
1: ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: நேற்று நாளை படத்துல அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை.
0: ஓ, அப்படியோ?
1: ஆமா, நிச்சயமாக.
0: சரி, யார்
1: தாயை போல ஒன்றுமே இல்ல.
0: அதுதான், என்ன தாயை மிஞ்சினது என்ன என்ன இருக்கு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: வணக்கம்.
0: சரி, இந்த நேரத்தை நம்பர் நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் ரகுமா.
0: ரகுமா,
2: நான்
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உலகத்தில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனக்கு சொல்லல, நீங்க அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் மிருத்தாகட்டும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: கேட்டு வாங்க, இருக்கு என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: ரெண்டு சாமி தாஞ்சி வேகப்பாளர் ஆகஸ்ட் தான் எனக்கு சொன்ன மாதிரி.
0: சரி, நன்றி.
2: எல்லாருக்காகவும் தாங்க சார். நன்றி.

காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:27. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார்?
1: சாந்தினி.
0: சாந்தினி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் அண்ணா. அப்படி
0: நல்லா இருக்கும் சாந்தினி. சாந்தினிக்கு பாடலாம் பிடித்திருக்கா?
1: எல்லா பாடம் நல்ல பாடலாம். வாழ்த்துக்களும்.
0: சரிங்க
1: அண்ணா. வாழ்த்துக்களும்.
0: நன்றி. உங்களுக்கு முருத்தாகட்டும். யாரெல்லாம் இருக்காங்க பாட்டுக்கு?
1: அன்பான அண்ணா உங்களுக்காகவும், வசந்த அவர்களுக்காகவும், எங்களுக்காகவும் பாடல நல்ல பாட்டு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. சரி நன்றி. நம்ம நேருக்கார் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
2: பாட்டு கேட்டு.
0: சரி, யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க?
2: பந்தாளி பிரபாகியன், மாலிகனை முத்துக்குமரன், தோத்தூர் நம்மளோட கூட்டாளி கல்வாணி கேட்டு பாட்டு கொடுத்தாப்பமா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.

0: திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். நேரம் 11:37, நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நீர்குளம்ல இருந்து யாரு?
1: இராணி.
0: இராணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: என்ன பண்றீங்க?
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? பரமேஸ்வரன். எப்படி இருக்கீங்க?
2: உங்களோட
0: பேர் எப்பவுமே குழம்புது. அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்க. என்ன பண்றீங்க?
2: நாங்கள் லைன் எடுத்துருக்கோம்.
0: ஓ, இப்ப எடுத்துட்டீங்க. சந்தோஷம் தானே? என்ன
2: சந்தோஷம்? ட்ரை பண்றோம்.
0: சரி, யார் எல்லாம் இருக்காங்க? ஆமா,
2: அன்னையர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாத்துட்டு இருக்கிறதுக்கு என் கணவர் சந்திரசீரம், மகள் அபிஷேகம், மதியமுதன், செல்வராஜா, குமாரி மற்றும் உங்களுக்கும் நல்ல ஒரு பாட்டு தான்.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? யாரு? பலீலா. எப்படி இருக்கிறீங்க? என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? தூக்கமா?
1: இல்ல இல்ல, தூக்கம்.
0: சரி, இப்ப கிடைச்சது தான் என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எல்லாரும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டு இன்றைய நாள் தாய் இல்லாமல் நான் இல்லை யாரும் இல்லை. அந்த வகையில் உலகெங்கும் ஆளும் அனைவருக்கும் அன்னையர் தின நாள் வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜி நந்தா. நன்றி, வணக்கம், சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 சமார் 2.2 சமட்டேல்.

சொல்லாடி விதியினை நிற்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியினை நிற்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புத்துமுதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புதிய ஒரு நாளின் விடியல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்து இருக்கின்றோம். நேரம் இன்றைய நாள் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை 11 தேதி. இன்று விடியல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்து இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களையும் நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள், அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற இணைய போகின்ற பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல எண்ணங்களோடு பயணிக்கும் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பை ஏற்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்க. 0312-5001 அதே போல 0312-5111 அழைப்பை ஏற்படுத்தலாம். பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசந்தத்தின் விடுதலை.

அழகான ஒரு புத்தம்புதியொரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றும் விடிகள் நிகழ்ச்சியோடு இனிமையான வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் நிறைய சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சொல்லி பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்களோடு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா மட்டக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை பொழுதின் வணக்கம் சொல்லிட்டு ரிஸ்னா வந்திருக்கிறாங்க. இந்துக்கலை அரசும் இனிய காலை பொழுது வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் திமுதுரையிலிருந்து ஆதித்ய குடும்பத்தினர் வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் ஆதித்யா. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் இன்றைய தின பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாம்பலியிலிருந்து பொன்னம்பலம் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை நேர வணக்கம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு உடவரையிலிருந்து சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனைவி மேரி, அக்கா சகாய மேரி, அம்மா நவமணி, மாமியலூர்த்து மேரி, பிள்ளைகள் சிவி, ரோஷன், ரோஹித் அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெய்சீலன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று இன்றைய விடியில் அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நலமான வளமான அமைந்திட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதன் கலக வந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு காலை பொழுது வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், குடகலுடன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை முதல் இருக்கிறாரு. பரமானந்தன் கிளவர்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து வழமை போன நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக பரமானந்தன் சொல்லிருக்கிறாரு. நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாரு. பலாங்குடையிலிருந்து அவினாசி. இதே போன்று இன்றைய இனிய காலை பொழுது வணக்கங்கள் நான் முடியில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அனைவருக்கும் நல்ல நாள் அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த லெல்ஜிலிருந்து ஸ்ரீதாஸ் சொல்லிருக்கிறாங்க. அருள்மொழியும் அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் அன்போடு இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு பயணிக்கலாம் விடிகள் நிகழ்ச்சியோடு.

மெரசல் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 102.6 102.8 வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சந்தோஷமான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். உங்களோடு நல்ல பல விஷயங்கள், நல்ல பல சிந்தனைகள், ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும். ஓகே, நீங்களும் சந்தோஷமான நல்ல பல விஷயங்களை என்னோட தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம், அதே போல ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். இதே போல என்னோட வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளோடும் இணைந்திருக்கிறாங்க. ராசையா, மனைவி பத்மினி, தினு, ஹசன், வசந்தி எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போல வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு, வசந்தகுமார், ஈதன் எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தார். அதே போன்று சின்னையா மகாதேவன் இணைந்திருந்தது. அருசதி, அதே போல இன்று அவர்களுடைய மகன் வசந்தகுமார் பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வசந்தகுமாருக்கு இனிய சந்தோஷமான ஆரோக்கியமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட ஆயுளோடு நோய் நொடியற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். வசந்தகுமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். இது விடியல் நிகழ்ச்சி.